0: உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: சிக்கு மங்கு சச்சப்பா.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மதியலை 1190 ஹெர்ட்ஸில் நமது காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1947 வைசாக மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபப வருடம் வைகாசி மாதம் 1 நாள், மே 17 ஞாயிற்றுக்கிழமை. உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது நிலைய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: மனைவி நற்பண்பு உடையவளாக இருந்தால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளாக இருந்தால் வாழ்க்கையில் இருப்பதுதான் என்ன? குறள் எண் 53, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.
1: இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை.
0: மனைவி நற்பண்பு உடையவளாக இருந்தால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளாக இருந்தால் வாழ்க்கையில் இருப்பதுதான் என்ன? குறள் எண் 53, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

0: சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 6:02. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். நிகழ்ச்சி நேரமாக 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள், 7:00-7:30 வணக்கம் பரணி, 7:45 இன்றைய தினம், 7:50 இன்றைய குறுஞ்செய்தி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இன்று மஞ்சள் நீர் காயல் சிங்கார வேலு அவர்களுடன் ஒரு சந்திப்பு, 8:02 8:30 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் இன்று நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள், 10:02 மனம் புரும்புதே நேர் விருப்ப பாடல்கள், 11:00 அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்று திருமணத்துக்கு பின் நட்பு வட்டாரம் வளர்கிறதா குறைகிறதா, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் திட்டம், 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக உயர் இரத்த அழுத்த தின சிறப்புரை வழங்குகிறார் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள், தொடர்ந்து முழு உடல் பரிசோதனையின் அவசியம், தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் ஆலோசனைகள் வழங்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ்கபூர் அவர்கள், 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கர்நாடக மாநிலத்தின் குடசாத்ரி மலை பற்றிய தகவல், 3:02 கூனேர் உற்ப படங்கள், 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மலை, 7:00 திரைசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இன்று மீனிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் உரையினை வழங்குகிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் எம் முருகானந்தம் அவர்கள், 8:05 இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் அறியலாம், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் மூதிரை விவரிக்கும் நன்மையும் தீமையும், 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களை இனி கேட்கலாம் அதிகாலை ராகம் ஆனந்த பாடல்களை வழங்குவரும் இந்நேரம் வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பதே வாழ்வை நலமாக்கும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாநதி சோபனா அவர்கள் பாடிய பாடல்.

இன்னிசையில் இதயம் வருடும் இனிய தோழன், நொடியெல்லாம் கருத்துக்கள் வழி விழிப்புணர்வு தரும் இனிய பங்காளன். இது உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டத்தில். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப்பூக்கள். உலகில் எளிமையானது பிறரிடம் குறை காண்பது, உலகிலேயே மிக கடினமானது தன் குறைகளை தானே உணர்வது. நிகழ்ச்சியில் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப்பூக்கள். எதுவும் சுலபமில்லை, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். நிகழ்ச்சியில் இனி தோனி, டேவிட், ஹேமாஜான் மற்றும் பலர் பாடிய பாடல்.

கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப்பூக்கள். எதிர்காலத்தை நிர்ணயிப்பது தேடலின் நோக்கமே. உங்களது தேடல் எது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் இனி நூர் முகமது அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் அன்பு ஒன்றாகத்தான் இருக்க முடியும்.

0: ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது வணக்கப்பூக்கள். இது போன்ற பக்தி பாடல்களை மீண்டும் நமது பண்பலையில் இன்று மாலை 6:10 6:40 பக்தி மாலையாக கேட்டு மகிழலாம். நேரம் 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: கோடை காலத்திலும் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் பெய்யும் மழைநீர் நிலத்தில் சேமித்திட கோடை உழவு அவசியமாகிறது. கோடை உழவு என்பது மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் நிலத்தின் சாய்வுக்கு குறுக்கே உழவு செய்வது ஆகும். மானாவாரி பயிர்கள் பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை பொழியும் காலங்களில் பயிர் செய்யப்படுகிறது. மானாவாரி பயிர்கள் பெரும்பாலும் அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து சாகுபடி செய்யப்படுகிறது. எனவே அக்டோபர் முதல் வாரத்தில் உழுது விதைத்தால் விதைத்த பின்பு பெய்யும் மழை மட்டும் பயிர் வளர்ந்து விளைச்சல் எடுப்பதற்கு போதாது. எனவே கோடைக்காலத்திலும் தென்மேற்கு பருவ காலமான ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை பெய்யும் மழை நீரை நிலத்தில் சேமித்திட கோடை உழவு செய்ய வேண்டும். சம்பா பயிர் அறுவடை முடிந்ததும் அவசியம் கோடை உழவு செய்ய வேண்டும். முதல் பயிர் சாகுபடி ஆனி ஆடி மாதங்களில் துவங்கி இரண்டாவது பயிர் தை மாதத்தில் அறுவடை செய்யப்படுகிறது. இதற்கு பின் உள்ள இடைப்பட்ட காலமான மாசி முதல் வைகாசி வரை நிலம் பண்படுத்தப்படாமல் பல்வேறு இழப்புகளுக்கு உள்ளாகும் நிலையில் தரிசாக உள்ளது. அப்பொழுது நாம் வயலை நன்கு உழுது பண்படுத்தி புழுதி நிலமாக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் புழுதியானது மண்ணின் மேல் ஒரு போர்வை போல் மூடி கீழே உள்ள நீர் ஆவியாகாமல் சேமித்து வைக்கப்படுகிறது. கோடை உழவினால் முதல் மற்றும் இரண்டாம் பயிரின் அறுவடையின் போது பயிரிலிருந்து கொட்டிய இலை சருகுகள் நிலத்தின் மேல் போர்வையாக இருக்கும். அறுவடைக்கு பின் வேரின் அடிக்கட்டைகள் மக்குவதற்கு அதிக வாய்ப்பின்றி இருக்கும். மேல்மண் இறுக்கமாக காணப்படும். இதனால் மழை நீர் பூமிக்குள் இறங்காமல் மேல்மண்ணுடன் எடுத்துச் செல்லப்படும். நிலத்தோடு மக்க வேண்டிய பயிர்கள் சருகுகள் காற்று வீசும் போது வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும். முந்தைய பயிரின் தூர்கள் கரையானின் தாக்குதலுக்கு உட்பட்டு பயனின்றி விரயமாகும். இவற்றை சரியான முறையில் பயனுள்ளதாக மாற்றுவதற்கு கோடை உழவு அவசியமாக கருதப்படுகிறது. மேலும் கோடை உழவு செய்வதன் மூலம் மேல்மண் அரித்து செல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டு மண்ணின் ஈரம் மற்றும் நிலவளம் காக்கப்படுகிறது. கோடை உழவு செய்வதனால் நிலத்திலுள்ள பெரிய கட்டிகள் உடைக்கப்பட்டு நிலம் நன்கு பண்படுத்தப்படுகிறது. இதனால் மழை பெய்வதற்கு முன்பே பருவ விதைப்பு மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். கோடை உழவு செய்யாமல் இருந்தால் பெய்யும் மழை நீர் நிலத்திற்குள் இறங்காமல் மேல்பரப்பில் வழிந்தோடி சத்துள்ள மேல்மண் அரித்து செல்லப்படும். நிலவளம் குறைந்து பயிரின் விளைச்சல் குறைவதுடன் பூச்சி தாக்குதலும் களைகளும் அதிகமாகும். கோடை உழவினால் மண் அரிப்பு ஏற்படாமல் மழை நீர் முழுவதும் உறிஞ்சப்படுவதுடன் பூச்சி பூஞ்சான நோய் தாக்குதலிலிருந்து அடுத்து பயிரிடப்படும் பயிரையும் காக்க முடிகிறது. மேலும் முந்தைய பருவத்தின் அறுவடையின் போது நிலத்தில் சிதறிய விதைகளும் அழிக்கப்படுவதால் அடுத்த பருவத்தில் விதைப்பண்ணை அமைக்கும் போது கலவன் பயிர்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். களை விதைகள் பூச்சிகளின் முட்டைகள் புழுக்கள் கூட்டுப்புழுக்கள் மற்றும் பூஞ்சானங்கள் அழிக்கப்படுகிறது. எனவே விவசாய பெருமக்கள் கோடை உழவு செய்து நிலத்தின் வளத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாச மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 74 அடி.
0: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா

0: அதாங்க, 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக
3: 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மிதமான காற்றாக மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 47% முதல் 74% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C, அதிகபட்ச வெப்பநிலை 36°C.
0: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 64 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
0: தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 55 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
2: உழவர்களுக்கான தகவல் கேட்டீர்கள். இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் உரையினை வழங்குகிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் எம் முருகானந்தம் அவர்கள். நேரில் இன்னும் சற்று நேரத்தில் 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகள்

0: கருத்துகளை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் இருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும்

0: திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 தேதி வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27 தேதி முதல் 29 தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: நேர்கள் இனி கேட்கலாம்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம்.

0: சூழல் ஒளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். தண்ணீர் அனைத்து உயிரினங்களுக்கும் மிகவும் அவசியமான ஒரு இயற்கை வளம். பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தண்ணீரை சார்ந்தே வாழ்கிறது. குறிப்பாக குடிநீர், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, தொழிற்துறை மற்றும் மனிதர்களின் தினசரி தேவைகளுக்கும் மிகவும் முக்கியமாக தண்ணீர் விளங்கி வருகிறது. இது இயற்கை சூழலின் சமநிலையை உருவாக்கவும் பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. புவியின் மேற்பரப்பில் சுமார் 97 விழுக்காடு பகுதி கடல்களால் சூழப்பட்டிருந்தாலும் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் சுமார் 3% மட்டுமே உள்ளது. ஆனால் சமீப ஆண்டுகளில் குடிநீர் வளங்கள் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்து வருகின்றன. மக்கள் தொகை அதிகரிப்பு, தொழில்துறை வளர்ச்சி, நகரமயமாதல், உலக வெப்பமயமாதல், இயற்கை பேரழிவுகள் மற்றும் தண்ணீரின் அதிகப்படியான பயன்பாடு ஆகியவை நிலத்தடி நீர் அளவை குறைத்து தண்ணீர் பற்றாக்குறையை உருவாக்குகின்றன. உலக மக்கள் தொகை 2050 சுமார் 9.4 பில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்கனவே குறைந்த அளவில் உள்ள குடிநீர் வளங்களுக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் வண்ணம் உள்ளது. எனவே மனிதர்களாகிய நாம் நீர் வளங்களை பாதுகாத்து அவற்றை சிக்கனமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வருகிறோம். உலக அளவில் நிர்ணயிக்கப்பட்ட 17 நிலைத்த வளர்ச்சி இலக்குகளில் ஒன்றாக அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் மலிவான குடிநீர் கிடைக்க செய்வது என்பது முக்கிய இலக்காகவே உள்ளது. இது தண்ணீர் வளங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. தண்ணீரை நிலையான முறையில் மேலாண்மை செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். சஸ்டெயினபிலிட்டி அதாவது நிலைத்தன்மை என்பது தற்போதைய தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது எதிர்கால தலைமுறையின் தேவைகளையும் பாதிக்காமல் வளங்களை பயன்படுத்துவதாகும். மழைநீர் சேகரிப்பு என்பது தண்ணீரை பாதுகாக்கும் மிக முக்கியமான முறை. இதில் வீட்டின் கூரைகள், நிலப்பரப்பு மற்றும் சிறிய நீர்வழிகளில் விழும் மழைநீரை சேகரித்து பயன்படுத்தும் முறையாகும். மழைநீர் வீணாக ஓடி செல்லாமல் அதை சேகரித்து பின்னர் பயன்படுத்துவதன் மூலம் நாம் நீரினை மிகவும் எளிமையாக சேமிக்க முடியும். மழைநீர் சேகரிப்பு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மழைநீரை சேகரித்து குழிகள், பள்ளங்கள் அல்லது நீர் சேமிப்பு அமைப்புகள் மூலம் நிலத்திற்குள் செலுத்துவதால் நிலத்தடி நீரளவு அதிகரிக்கிறது. இதன் மூலம் இயற்கை நீர்வளங்களை பாதுகாக்கவும் எதிர்காலத்திற்கான நீர் தேவையை பூர்த்தி செய்யவும் இது உதவுகிறது. இந்த நீர் பாதுகாப்பு முறைக்கு பல நன்மைகள் உள்ளன. இது எளிதாக பயன்படுத்தக்கூடியது, குறைந்த செலவில் செய்யக்கூடியது, பல இடங்களில் மீண்டும் செயல்படுத்தக்கூடியது, நீண்ட காலத்திற்கு நிலையான பயன் அளிக்கக்கூடியது. மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதோடு மண்ணரிப்பை குறைப்பதிலும் நீர் பயன்பாட்டு திறனை உயர்த்துவதிலும் மழைநீர் சேகரிப்பு பெரும் உதவிகரமாக இருந்து வருகிறது. மேலும் இது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயம், குடிநீர் மற்றும் பிற தேவைகளுக்கும் நீர் கிடைக்க உதவுகிறது. இன்றைய காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பு, நகர வளர்ச்சி மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க மழைநீர் சேகரிப்பு முறைகளை வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் நடைமுறைப்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. என்ன மக்களே, நீங்களும் ரெடியா? மழைநீரை சேமிப்போம், நாளைய தண்ணீர் தேவையை பாதுகாப்போம் என்ற எண்ணத்துடன் நாம் அனைவரும் மழைநீர் சேகரிப்பை கடைபிடிக்க வேண்டும்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வணக்கம் பரணி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவாலாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு வேலைகள் இருந்தால் கூட சில வேலையிலாவது வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி நாம் ரொம்ப யோசித்து அடுத்த வாரத்துக்கான திட்டத்தை எல்லாம் நம்ம போட்டுட்ருப்போம். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழ அமுதிய பகுதியில் இன்றைக்கு சூழலை பேணி காத்த பண்டைய தமிழர்கள் எப்படியெல்லாம் வந்து சூழலை பேணி காத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் வந்து அறிய முடியுது. பண்டைய தமிழர்கள் தாம் செய்யும் எந்த செயலிலும் அறத்தை வலியுறுத்தியே நமது இயற்கை சூழலை வந்து பாதுகாத்திருக்காங்க. காட்டின் சில பகுதிகளை தேவைக்கு பயன்படுத்த வேண்டியிருந்ததுன்னா செயல் அரணாக குளம் வெட்டி தண்ணீர் வளம் பெருக இயற்கை சமன்பாட்டை பேணி காத்திருக்காங்க. ஒரு மரம் வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பதிலாக இன்னொரு அறச்செயலையும் வந்து செய்வாங்களாம் நம்மளுடைய தமிழர்கள். ஐம்பூதங்களில் ஒன்றான நீரின் தேவையை சூழலை உணர்ந்து நீரின் இன்றியமையாத நிலையை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஐம்பூதங்களின் அவசியத்தை புறநானூற்று பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை ஈய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல அப்படின்னு புறநானூற்று பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஐம்பூதங்களும் மானுடத்தின் தேவைக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. நிலம் என்பது உடம்பு, நீர் என்பது உயிர், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் என்று திருமந்திரத்திலையும் திருமூலர் சொல்லியிருக்காங்க. பழந்தமிழர் நீரின் சிறப்பை பல வகைகளில் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நீரான் வீறு எய்தும் விளை நிலம் என நீருள்ள நிலமே சிறப்புடையது அப்படின்னு நான்மணி கடிகை வந்து சொல்லுது. அதுபோல் தீமுரணிய நீரும் என்ற புறநானூற்று பாடலில் நீர்நிலைகளை பெருக்கினா தான் புவி வந்து வெப்பமடைதலிருந்து தப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளித்துளி நிற்பது அப்படின்னா நீரை குழிகள், அதாவது குளங்கள் அமைத்து தேக்கும் நீர் ஒரு ஆறு உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவர இனங்களையும் காக்க வேண்டும், விளையாட்டிற்கு கூட சிறு செடியை தாழ்வாக கருதி தீங்கிழைக்க கூடாதுங்கிற பண்பு நம்மளுடைய தமிழர்களிடையே இருந்திருக்கு. சிறு செடியே பின்னாளில் வளர்ந்து யானை பிணிக்கும் மரமாகி பயன்படும்னு நாலடியார் சொல்லுது. மரங்கள் பாதுகாக்கப்பட்டால் மாறி பொய்க்காது என்று தமிழர்கள் நெல்லும் உயிரே நீரும் உயிரே என்ற கருத்துக்கள் ஒட்டி உழவிற்காக உழவு செழிக்கணும் அப்படின்னு வேள்வி நடத்துவாங்களாம். அதுக்கு மரம் அளிக்கும் போதும் அதற்கு பயனாக இன்னொரு மரத்தை வந்து நடுவாங்களாம். அது வந்து மரத்தில் சொல்லியிருக்காங்க, அதாவது வேதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. வேங்கை, விசை, சுரப்புண்ணை, வகுளம் இது போன்ற சில மரங்களையும் வேளாண் பயன்பாட்டிற்காக வெட்டியிருக்காங்க. ஒரு மரத்தை வெட்டும் போது இன்னொரு மரத்தை நடுவாங்களாம்.

வேநீர் காலங்களில் நீர் வளம் குறைந்து கிருமிகள் பெருகும். அக்காலத்தில் நீரை வந்து காய்ச்சி பருகணும் அப்படிங்கிறத குடநீர் அட்டு உண்ணும் என்று நாளடியார் சொல்லுது. சுற்று நீரை நாம் வந்து தூய்மையாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற வகையில் நீர் அருந்தும் துறையில் துணி துவைக்கக்கூடாது, அதாவது துறையிருந்து ஆடை கழுவுதல் இன்னா அப்படின்னு இன்னா நாற்பது சொல்லுது. அதாவது குடிக்கக்கூடிய நீர்

இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் போய் துணி துவைக்கக்கூடாதுன்னு இன்னான்னார்பதில் சொல்லியிருக்காங்க. ஆசாரக்கோவையில் இழியாமை நன்குமிழ்ச்சி தெச்சி அறவா என்று உணவு உண்பதற்கு முன்னும் பின்னும் வாய் கொப்பளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நன்குமிழ் தெச்சி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து அதுதான். தொற்றுக்கள் கண்களை பாதிக்காமல் இருக்க பிறர் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத கண்ணெச்சில் கண்ணுட்டாள் அப்படின்னு ஆசாரக்கோவை சொல்லுது. இயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு வேப்ப மர இலைகளை வந்து பழங்கள் போட்டு மூடி பழுக்க வச்சதை நாளடியார் சொல்லுது. இயற்கை சூழல் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அடித்தளம் அப்படின்னு பண்டைய தமிழர்கள் பல வழியில் பின்பற்றியிருக்காங்க, நம்மளைக்கும் பின்பற்ற சொல்லியிருக்காங்க. இன்றைய தமிழக பகுதியில் பண்டைய தமிழர்கள் பேணிக்காத்த இயற்கை சூழல் பற்றிய பல்வேறு விவரங்களை அறிந்தோம்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இனி வந்து பாடல் கேட்டுடலாம். இரவுக்கு 1000 கண்கள் படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை.
2: இன்று ஒரு தகவல்,
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேரம் 7:11. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ் மணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6.

0: இன்னும் சற்று நேரத்தில் 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவு

0: நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25% ஏழு சதவீதமாக குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜாட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25% 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜ

0: சேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11 இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல் படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்கா நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரிட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசியமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரின்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை மணி 11:20 தொடங்க உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 2 விக்கெட் இழப்புக்கு 247 எடுத்தது. 248 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை.
4: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலியின் சிறப்பை ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு நாளும் நேரலையில் வானொலி குறித்த அவங்களுடைய அனுபவங்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நாம் ஒரு நேயரை வந்து சந்திக்க போகிறோம். அவங்கள்ட்ட வந்து வானொலி அனுபவம் குறித்த பல்வேறு கேள்விகள் கேட்கலாம். நேரலையில் அவங்கள சந்திக்கலாம்.

0: ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. வானொலியின் சிறப்பை ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு நாளும் நேரலையில் வானொலி குறித்த அவங்களுடைய அனுபவங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நாம் ஒரு நேயரை வந்து சந்திக்க போகிறோம். அவங்கள்ட்ட வந்து வானொலி அனுபவம் குறித்த பல்வேறு கேள்விகள் கேட்கலாம். நேரலையில் அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: மஞ்சள் நீர் கோயில் சிங்காரவேலு அவர்கள், வணக்கம். அனைவரும் நலமா இருக்கோம், நானும் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கமா.
0: வானொலி அப்படிங்கிறது நம்மளை தேடி வரக்கூடிய நிறைய விஷயங்களை, நம்ம வாசலுக்கே தேடி நிறைய விஷயங்களை தரக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில அதோட அனுபவம் குறித்து நீங்க சொல்லலாம்.
1: நான் சின்ன வயசுல சென்னையில இருந்தேன்.
0: சரி.
1: சென்னையில் இருக்கும்போது நான் அந்த அப்பெல்லாம் ரேடியோலாம் அவ்வளோ இடத்துல டீ கடையில் மட்டும்தான் இருக்கும். அந்த டீ கடையில் டீ குடிக்கும்போது அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு ஆல் இந்தியா ரேடியோ மேலே 14 வயசில் ஆர்வம் ஏற்பட்டு போச்சு. ஹலோ,
0: சொல்லுங்க.
1: ஏற்பட்டு அப்படியே நான் அந்த நிகழ்வு நேரத்துக்கு அந்த டைமுக்கு போய் அந்த நேயர் விருப்பம் போடுவாங்க.
0: நீங்கள் என்ன பாடல் முதல்ல கேட்டீங்க? வானொலி
1: நான் முதல் அதான் சொல்லிட்டு அப்போ வந்து முதல் பாடல் கேட்டதுன்னா நான் நேயரா அறிமுகம் ஆகி கேட்ட பாடல சொல்றேன். அப்ப அந்த நேயர் ஊர் அங்க பார்த்தோடனே எனக்கு ஒரு ஆர்வம் பத்தி கார்டு, அப்ப ஒரு போஸ்ட் கார்டு வந்து 5 காசு, அந்த 5 காசு போஸ்ட் கார்டுல கொண்டு போய் எழுதி ஆல் இந்தியா ரேடியோவிலே போயிட்டுருவேன். ஏன்னா நான் திருவள்ளிக்கணுக்கும் ஆல் இந்தியா ரேடியோக்கும் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். சைக்கிள்ல போய் கொண்டு போட்டுட்டு வந்துருவேன். அப்படி இருக்கும்போது மொதல் எனக்கு ஒரு 10 மணிக்கு ஒழிச்சது படகோட்டிங்கிற படத்துல இருந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தாங்கிற பாட்டு
0: பாடல் வந்து கேட்டிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா, அது கேட்கும் போது எனக்கு அவன் கூட இருந்தவங்க எல்லாம் என்னப்பா இது மஞ்சள் நீர் காயில்னு வருது, நீ இங்க இருந்து உன் பேரை சொல்றாங்களே அப்படின்னாங்க. எப்பா நான் வந்து பிறந்த ஊரை தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
0: சரி
1: அப்படின்னு இருக்கும்போதுதான் 1969 இளைய பாரதம்னு வர்த்தக ஒளிபரப்புன்னு இப்ப இளைய பாரதம், இளைய பாரதத்துல விருத பாரதின்னு 3 தான் மாறி இருக்கு. அப்ப நான் அங்க போ அந்த ஆல் இந்தியா ரேடியோக்கு அப்படியே பேசிக்கிட்டே உள்ள போவேன். போகும்போது அங்க அந்த மாங்குடி முத்தமிழ் செல்வன்லாம் அப்ப அறிமுகம் அறிவிப்பாளரா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அப்படியே அங்க நிறைய பழக்கமானவொடனே இந்த வானொலி அனுபவத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், உள்ள வாரத்துல ஒரு நாள் உள்ள போவேன்.
0: உள்ள வருவீங்க?
1: அந்த வாழல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்க அத்தங்கடையில வேலை பார்த்தேன்.
0: சரி.
1: அப்போ அந்த அனுபவத்துல இந்த மாதிரி அந்த வர்த்தக அந்த ஒளிபரப்பு ஒழுக்கமான நாள்ல அந்த அம்மா லீலா அம்மான்னு ஒரு அறிவிப்பாளர் இருந்தாங்க. அவங்க எனக்கு நல்ல பழக்கம் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட சொன்ன என்ன தம்பி என்ன வியாபாரம் பார்த்தேன்னா இப்ப இந்த இலை வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஒண்ணு எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு தாங்களே, ஏன்னா அந்த நிகழ்ச்சி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அனுபவத்துல அந்த அம்மாட்ட கேட்கும் போது அப்ப நான் ஒரு நாள் சொல்றேன்னு சொல்லி எனக்கு யார் இவர் வாழையில வியாபாரியுடன் ஒரு உரையாடல்னு ஒரு நிகழ்ச்சி தந்தாங்க. அந்த நிகழ்ச்சி தரும்போது அப்ப எனக்கு அதுல ஒளிப்பதிவு, அப்ப ஒளிப்பதிவு பண்ணிதான் வெளியில வரும், 1 வாரம் கழிச்சு தான் வந்துச்சு. அந்த நேரத்துல அப்பனா இதை பத்தி பேசும்போது என் ஒளிப்பதிவு பண்ண ஒரு வந்து கருணாநிதினு ஒரு தம்பி பண்ணாரு. அவர் நல்ல கேள்விகளை கேட்டு எப்படி எப்படிலாம் நீங்க எல்லாம் விட்டீங்க என்னென்ன செய்வாங்கன்னு அதுலயே ஒரு அனுபவம், அருமையான அனுபவம் ஆயிருந்த உடனே எல்லாரும் மத்தியிலும் சிங்காரவேல் மஞ்சள் நீர் கேட்கறது சென்னையில எல்லாருக்கும் தெரிய ஆகும்.
0: அருமை அருமை, ரொம்ப அழகா வந்து இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில வந்து பேசுனீங்க. அதாவது வானொலி உங்களுக்கு நிறைய அனுபவங்களை தந்திருக்கும், உங்களோட அனுபவங்களை நீங்க நிறைய பேருக்கும் வந்து பகிர்ந்திருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போவும் வந்து நீங்கள் வானொலியை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நேரலை நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியில கலந்துக்கணும், வானொலியில தர நிறைய பொக்கிஷமான விஷயங்களை கேட்டு பயன்பெறணும் அப்படின்னு எஃப்எம் ரெயின்போ 102.6 அன்பாக வணங்கி வணக்கம் சொல்லி நன்றி கூறுகிறோம். நன்றி சார்.
1: நன்றி.
0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேலு அவர்களுடன் நேரலையில் சந்தித்தோம். நிகழ்ச்சியில் இனி RRR படத்திலிருந்து பிரகிருதி ரெட்டி அவர்கள் கீரவாணி இசையில் பாடிய பாடல்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா உதவிக்கு வர.

0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
2: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. எட்ட முடியாத தூரத்து செய்திகளையும் துரிதமாக எட்டத்தரும் வானொலி குரலும் இது உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டத்தில். இப்போ சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். காய்கறிகள் பழங்கள் கிலோவிற்கு என்னென்ன விலைகள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தக்காளி கிலோவிற்கு 48, கத்தரிக்காய் 52, வெண்டைக்காய் 22, புடலங்காய் 38, சுரைக்காய் 12, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 18, தடியங்காய் 12, அவரைக்காய் 130, கொத்தவரை 24, பாகற்காய் சிறிய ரகம் 45, பச்சை மிளகாய் சம்பா ரகம் 40, முருங்கைக்காய் 28, பெரிய வெங்காயம் 25, சிறிய சின்ன வெங்காயம் ஜண்டாரகம் 62, காராமணி 30, கோவைக்காய் 50, தேங்காய் பெரிய ரகம் 50, சிறிய ரகம் 47, வாழைக்காய் 30, வாழைப்பூ 1.15, வாழைத்தண்டு 1.10, வாழை இலை 5.25, கீரைக்கட்டு 1.15, மல்லித்தலை 70 கிலோவிற்கு, புதினா 46, கருவேப்பிலை கிலோவிற்கு 36, சாம்பார் வெள்ளரியில் சாம்பார் ரகம் 12 ரூபாய், இஞ்சி 130, மாங்காய் நாட்டு ரகம் 20, கல்லாமை 25, நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 30, உருளைக்கிழங்கு 24 கிலோவிற்கு, கேரட் 50, ரிங் பீன்ஸ் 146, சௌசௌ 42, முட்டைகோஸ் 36, பீட்ரூட் கம்பம் ரகம் 35, காலிஃப்ளவர் 46, குடை மிளகாய் 45, பஜ்ஜி மிளகாய் 80, வெள்ளைப்பூண்டு நாட்டு ரகம் 160, பட்டர் பீன்ஸ் மினி ரகம் 80, பெரிய ரகம் 160, சோயா பீன்ஸ் 160, பச்சை பட்டாணி 180, சேம்பு பெரிய ரகம் 50, சேனைக்கிழங்கு 30, சீனைக்கிழங்கு சிந்தாமணி 30, பட்டர் ரோஸ் 28, மைசூர் ரகம் 25, வெள்ளை 20, கருணைக்கிழங்கு 100, 90, பனங்கிழங்கு 60, 50, சிறுகிழங்கு 60, 55, வாழைப்பழம் செவ்வாழை 100, ஏலக்கி 90, மட்டி 70, நேந்திரன் 50, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, பச்சை வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் 100, ஆப்பிள் 240, அன்னாசி 70, மாதுளை 240, கொய்யா சிவப்பு 80, வெள்ளை 60, சப்போட்டா 60, 50, பப்பாளி 40, நெல்லிக்காய் 65, 60, திராட்சை பன்னீர் ரகம் 120, 110 ஆகிய விலைகளில் கிடைக்கிது. சாத்துக்குடி 100, 90, கிருணிப்பழம் 50, சீத்தாப்பழம் 100, 80, கமலாரஞ்சு மால்டா ரகம் 120, தர்பூசணி 30, மாம்பழம் செந்தூரம் 80, சப்பட்டை 80, 60, பஞ்சவர்ணம் 80, இமாம் பசந்த் 180, 160, பங்கனப்பள்ளி 180 அப்படிங்கிற விலை நிலவரத்தை உழவர் சந்தை நிர்வாக அலுவலர், அதாவது மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் உங்களுக்காக வந்து அறிய தந்திருக்காங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேயர்களின் நினைவிற்கு. இன்று காலை 9:02 ஆனந்த பொங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறீங்கன்னா, குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை தான் சொல்ல போகிறீங்க. 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நிறைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்று நண்பகல் 12:10-12:50 சிநேகிதே நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு பின் நட்பு வட்டாரம் வளர்கிறதா குறைகிறதா, இந்த தலைப்பில் பேசுங்க. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் இனி கத்தி படத்தில் இருந்து அனிருத் இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன், ஸ்வேதா மேனன் பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை.

0: நேரம் 7:50. நேர்களை இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே.
1: மன்னா,
2: என்ன
1: ஏன் இவ்வளவு சோகமாக காணப்படுகிறீர்கள்?
2: என்னவென்று தெரியவில்லை மந்திரியாரே. நேற்று முதல் ஒரே தலைவலியாக இருக்கிறது. அடிக்கடி வாந்தி செய்து விடுகிறேன். அதனால் உடம்பில் நீர் சத்து குறைந்து சோர்வாக இருக்கிறது.
1: தாங்கள் இப்போதெல்லாம் அரண்மனையில் தயாரிக்கப்படும் உணவுகளை தானே சாப்பிடுகிறீர்கள்?
2: ஆம் மந்திரியாரே.
1: பின்னர் எப்படி சாத்தியமாகும்?
2: என்ன சாத்தியமாகும்?
1: மன்னர் வேண்டே, தாங்கள் கூறிய இந்த அறிகுறிகளை வைத்து பார்க்கும் போது தங்களுக்கு வந்திருப்பது ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோமோ என்று எனக்கு சந்தேகம் வருகிறது.
2: அப்படி என்றால் என்ன அது?
1: அது ஒரு நோய், அது ஒரு பாதிப்பு.
2: நோயா, பாதிப்பா? அது என்ன என்று கூறினீர்? ஃப்ரைட் ரைஸ் சிலிண்டர்?
1: சிலிண்டர் அல்ல மன்னா, சிண்ட்ரோம். ஃப்ரைட்

0: வருகின்றோம்.
1: சரி சரி, ஏதோ ஒன்று. அது என்ன, அது எதனால் வருகிறது என்பதை பற்றி விளக்கமாக கூறி தொலையும்.
0: மன்னா, சிலர் அடிக்கடி வெளியே உணவகங்களில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவார்கள். இப்படி அடிக்கடி வெளியே உணவகங்களில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுபவர்களுக்கு வருவதுதான் இந்த ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம். இது ஒரு வகை கிருமியால் வருவது. தலைவலி வரும், அடிக்கடி வாந்தி வரும். அடிக்கடி வாந்தி எடுப்பதனால் உடலில் நீர் சத்தை இழந்து மிகவும் சோர்வாக காணப்படும். இளம் வயதினரோ இதில் தப்பி விடுவார்கள். ஒருவேளை இது வயதானவர்களுக்கோ சிறு குழந்தைகளுக்கோ வந்தால் சில நேரம் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிரிழக்கும் அபாயம் கூட உள்ளது என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள்.
1: என்ன மந்திரியாரே, இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவதால் இவ்வளவு பாதிப்பு வருமா?
0: பேசிலஸரஸ் என்னும் ஒரு கிருமி அரிசி போன்ற ஸ்டார்ச் ஃபுட்டை வேக வைத்து அதிக நேரம் வெளியே வைக்கும் போது அதில் வளரும். இது உணவுடன் சேர்ந்து வயிற்றுக்குள்ளே செல்லும் போது ஒரு விஷத்தை உருவாக்கி அதன் மூலம்தான் நமக்கு தலைவலி, வயிற்று வலி, வாந்தி, ஜுரம் போன்ற பல உடல் உபாதைகளை தருகிறது மன்னா.
1: ஏன் மந்திரியாரே, நமக்கு ஃப்ரைட் ரைஸ் தரும்போது அவற்றை சுட சுடதானே கொண்டு தருகிறார்கள். அப்போது உணவை சூடாக்கும் போது இந்த கிருமிகள் போகாதா?
0: உணவை சாதாரணமாக சூடாக்கினால் எல்லாம் இந்த கிருமி போகாது. அது அப்படியே உயிருடன் தான் இருக்கும். அதனால் தான் அதிக அளவில் இந்த ஃப்ரைட் ரைஸை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் என்பது வருகிறது. அதனால் வெளியே அடிக்கடி உணவகங்களில் உணவு சாப்பிடுபவர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் அண்ணா.
1: ஓஹோ, அதனால் தான் எனக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது.
0: என்ன பிரச்சனை மன்னா?
1: ஒரு சேவகனுடன் இரவு நகர்வலம் செல்லும் போதெல்லாம் அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அதனால் தான் எனக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன்.
0: அப்படி வாருங்கள் வழிக்கு. அப்போ அதுதான் காரணமா என்னை விட்டுவிட்டு தனியாக மன்னர் மட்டும் சென்றிருக்கிறீர்கள்?
1: நீர் வந்தால் தான் வாங்கி தர மாட்டீர்கள்.
0: ஓஹோ, அப்படியா விஷயம்? என்னை விட்டுவிட்டு தனியாக தாங்கள் மட்டும் நகர்வலம் சென்றீர்கள் அல்லவா? அதனால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா சிண்ட்ரோம்களும்?
1: அச்சச்சோ, வேண்டாம் மந்திரியாரே, சவித்து விடாதீர். இந்த ஒரு சிண்ட்ரோமே என்னால் தாங்க முடியவில்லை.
0: பயப்படாதீர்கள், நான் அப்படி சொல்ல வரவில்லை. உலகில் இருக்கும் எல்லா சிண்ட்ரோம்களும் மன்னருக்கு வரக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று கூற வந்தேன்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கோபுரத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஆல் அப்ராஜ் பாடின பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புன்னா கூட இன்றைக்கும் ஒரு முக்கியமான தினம்தான் உயர் இரத்த அழுத்த தினம். இது உலக அளவில் வந்து இன்றைய நாள் வந்து அனுசரிக்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய வேகமான உலகத்தில் பல பாதிப்புகள் நம்ம உடல் ரீதியாக வந்து அனுபவிக்க முடியுது. அது நேரம் இல்லாமைன்னு ஒரு காரணம் இருந்தாலும், ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு சரியாக தூங்காமல் நம்ம வேலைகளை நேரத்துக்கு செய்யாமல் இருக்கிறது கூட ஒரு காரணம். சரியான நேரத்துக்கு சரியான வேலையை செய்யாத போது ஏற்படக்கூடிய டென்ஷன் கூட உயர் இரத்த அழுத்தத்துக்கு காரணமாக அமையுது. மருந்து தான் இதுக்கு தீர்வா அப்படின்னா இல்லை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் மூலமாகவும் இதை வந்து சரிப்படுத்த முடியும். இதுக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தான் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது. ஆரோக்கியமான உணவு முறை, குறைவான உப்பு, இரவில் நல்ல தூக்கம் அப்படிங்கிற பழக்கத்தையும் வந்து அன்றாட வச்சுக்கணும். மது புகையிலையை தவிர்த்துடணும். இது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு இரண்டு முறை உயர் இரத்த அழுத்தத்தை வந்து சரிபார்க்கணும். இந்த தினமானது 2005 May 14 தான் முதன் முதல்ல வந்து அனுசரிக்கப்பட்டது. பின்னால் May 17 தொடர்ந்து இந்த உயர் இரத்த அழுத்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது. இந்த நாளில்

இலவச இரத்த அழுத்த பரிசோதனை முகாம் நடத்துவாங்க, கருத்தரங்கு நடத்துவாங்க, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லாமே நடத்துவாங்க. பொதுமக்கள் இது குறித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற வகையிலும் கருத்தரங்குகள் நிறைய நடத்துவாங்க. இந்த உயர் இரத்த அழுத்தத்தை நாம் பரிசோதனை செய்கிறதன் மூலமாக என்ன ஒரு நன்மை நமக்கு கிடைக்குதுன்னா, இதய நோய் அதோட பக்கவாதம் இது போன்ற பாதிப்பிலிருந்து தடுக்க முடியும். உலக அளவில் இந்த விழிப்புணர்வை வந்து அதிகரிக்கிறாங்க. அதுதான் இந்த நாளோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதிக நேரம் தூங்காமல் இருக்கிறது, அதிகமாக கோவப்படுறதும் இந்த உயர் இரத்த அழுத்தத்துக்கு காரணமாக அமைதுன்னு சொல்கிறாங்க. முடிந்தவரை எளிதில் செரிமானம் ஆகும் உணவை இரவு நேரத்தில் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்குறது உடலுக்கு ஆரோக்கியம். ஆரோக்கியமான உறக்கம் எந்த செயலை அதிகமாக சிந்திச்சு, ரொம்ப அதிகமாக சிந்திச்சு கோவப்படாமல் இருந்தாலும் உயர் இரத்த அழுத்தத்திலிருந்து நாம் தவிர்க்க முடியும். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கோபடத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டே நினைஞ்சிருங்க.

0: ஒளித்தந்த இணைய பாடலோடு நிறைவு பெற்றது. வணக்கம் பரணி. இன்னும் சற்று நேரத்தில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து திரையருவி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபத்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹாண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்தது.

அறிவித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோராலி, டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 8:03 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து திரையருவி நிகழ்ச்சி. காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை, சரி மெதுவாக சமைப்புமே அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு, இப்போ தான் எந்திரிச்சு எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்படியே சூட்டோட சூட்டாக இன்றைக்கி திரையருவி நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கேன். நான் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி, மற்றும்
1: என்ன உங்களோடு இணைவது சசிகலா.
0: சசிகலா, இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் எதை பற்றி நேர்களுக்கு நம்ம கேட்க போகிறோம்னா, பாடலோட இடைப்பட்ட வரிகளை கொடுக்க போகிறோம்.
1: வரிகள்,
0: ஆமாம், அதை
1: கொடுத்து என்ன கொடுத்தாலும் நம்ம நேர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க
0: அதனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, கொஞ்சம் டே வந்து அவங்களுக்கு ஈஸியாகவே ஆக்கிடலாம் அப்படின்றக்காண்டி ஈஸியான பாடல் வரிகள் தான் இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணலாம். 0462-25611-33 இந்த எண்ணுக்கும், 2561-1332 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துக்கு சுப்பிரமணியன் பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறா?
0: நல்லா இருக்கிறோம் சுப்பிரமணியன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
0: சரி, இப்போ உங்களுக்கான பாடல் வரியை கொடுத்துடலாமா, கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: கொடுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ரொம்ப புது பாட்டெல்லாம் தெரியும் மேடம்.
2: ரொம்ப புது பாட்டெல்லாம் இல்ல, இது வந்து சில மாதங்கள்
0: ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. சரி, நம்ம அடுத்ததை வரக்கூடிய நேயத்தை கேட்டுடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு, இங்கிருந்து கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: பேசுறேன்.
2: இப்ப இவங்களுக்கு இசையை கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க.
3: பாட்டை கேட்கல,
0: அதான் கேட்கலையா? இப்போ நாங்க கொடுக்குறோம்.

0: இந்த படத்துல வந்து விஜயும் சமந்தாவும் நடிச்சிருப்பாங்க.
1: அடுத்ததா வரக்கூடிய நேர சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. தர்பார் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. அனிருத் அவர்களுடைய இசையில, விவேக் வரிகள்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் பாடிய பாடல் இதோ.

0: சும்மா கீழ்
1: எட்டு மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. திரையருவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: இது அன்பு உள்ளங்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம்.
1: வாங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் சந்திரசேகர் சார். இப்ப உங்களுக்காக பாடல் பிளே பண்றோம், கண்டுபிடிக்கிறீங்களா?
2: ஆமா, உன்னாலே அந்த பாட்டு மாதிரியே ரொம்ப ஈஸியா கொடுக்கணும்.
1: ரொம்ப ஈஸியா கொடுப்போம், கேளுங்க.
2: சரி, கொடுங்க கொடுங்க.

0: கேட்டிங்களா?
1: மேம் ஃபோன்ல கேட்கவே மாட்டேங்குது, பாட்டு ஏன்
0: இப்ப கேக்குதா?
1: முன்னாடியெல்லாம் கேட்கவே மேம், இப்பதான் கேட்கவே இல்ல. ஏன்
0: இப்ப கேக்குதா உங்களுக்கு?
1: இல்லையே. சரி, அந்த காலர் கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுங்க. யார் யார் நடத்தப்படும் நான் அதை வச்சு சொல்லிடுறேன்.
0: உங்களுக்காக ரெண்டு பாட்டு பிளே பண்ணோம். சரி, இந்த படத்துக்கு அது ஒரு பூவோட பேரு, அந்த படத்தோட பேரு ஒரு பூவோட பேரு.
2: இசை தான் வந்தது.
1: ஏன்னா நீங்க பாட்டு போட்டுட்டு இருக்கீங்கல்ல,
2: இன்னும்
1: ஆப்ல வருது. ஈஸியான கேள்விதான் நீங்க கொடுத்துருப்பீங்க போல இருக்கு.
2: அதான் ஒரு ரோஜா,
0: ரோஜா திரைப்படத்துல உள்ள பாடல் தான் நாங்க உங்களுக்கு பிளே பண்ணோம்.
1: இது ரோஜா ரோஜா
2: இல்ல இல்ல, ரோஜா படத்துல இருந்துதான். ரோஜா படத்துல இருந்து புது வெள்ளை மலை, அதுக்கான இசை தான் வந்து கொடுத்தோம்.
0: கொடுத்தோம், சரி இருந்தாலும் பரவாயில்ல. நன்றி நிகழ்ச்சி.
1: பேர் சொல்றது இப்பதான் வருது ஆப்ல.
2: அது டிலே ஆகுங்கிறதுனாலதான் ரொம்ப நன்றி நன்றி.
1: மேம் அந்த போன்ல கேக்குற மாதிரி எப்படி வருதுன்னு
0: ஓகே செக் பண்ணிடுவோம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
2: அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்,
0: வாங்க. வணக்கம், வாங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இன்னொரு
0: பாட்டு உங்களுக்கு

0: பதி அவரி முகமாகு. அந்த படம்
1: அது என்ன படம்? நன்றி. நேர்களே, இன்னைக்கு காலையில் 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களுக்காக என்ன தலைப்பு காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தோடு நம்ம சுற்றுலா போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்றத உங்கள் அனுபவத்தின் வாயிலாக எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதே போல் 10:02 மனம் விரும்புதே உங்களுடைய விருப்ப பாடல்கள் உள்ளா வரக்கூடிய நேரம். இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் 12:10-12:50 பேச போகிறீங்க. தோழிகள், திருமணத்திற்கு பின் நட்பு வட்டாரம் வந்து வளர்கிறதா இல்லை குறைகிறதா, இந்த தலைப்பில் தான் தோழிகள் பேச போகிறீங்க உங்களோட கருத்துக்களோட. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை தொடர்ந்து இணையலாம் 8:30 திரையருவி நிகழ்ச்சியோடு. இணைந்திருங்கள்,

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. தொடர்ந்து நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: திரையறிவி நிகழ்ச்சியில் திரை சார்ந்த கேள்விகளோடு நாங்கள் வந்து இடைப்பட்ட, அதாவது பாடலோட இடைப்பட்ட வரிகளை கொடுத்துட்ருக்குறோம். நேர்கள் வந்து அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க. எனக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் கூட கால் பண்ணலாம். 0462-25-6113 இந்த எண்ணுக்கும், 2561-1133 இந்த எண்ணுக்கும் நீங்கள் அழைக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? வாகைக்குளம் அனுஷியா. அவங்களுக்கான இசை கொடுப்பாங்க.
2: கேக்குறீங்களா அனுஷியா?
3: கேக்குறேன் மேடம்.

0: சரி, நம்ம அடுத்தது வரக்கூடிய நேயத்தை கேட்போம். சரிங்களா?
1: சரி
0: நன்றி,
1: மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில்
1: அடுத்த ஒரு நேயர்.
0: கலந்துக்கிறதுக்கு. வணக்கம்,
2: வணக்கம்.
0: வாங்க, யாரிங்கிருந்து பேசுறீங்க?
2: அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார் கண்டுபிடிச்சிங்களா நீங்க? அது பாட்டை
2: இல்ல
0: கண்டுபிடிச்சிட்டாங்க, படத்தை கண்டுபிடிச்சிங்களா?
2: இல்ல, ஒரு வாட்டி போடுங்க.
0: ஒரே ஒரு வாட்டி போடணுமா?
3: ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தார்.
2: ஹலோ,
0: கேக்குதா?
3: காலடியில் பூமி எல்லாம்
0: கேக்குறீங்களா? கேட்டா லேட்டா வரும். சரி, ஆலா நீங்கள் கேட்டவை படம் பேரு நானே சொல்லிட்டேன். பிள்ளை நீலா சாங் போட்டோம். சரிங்களா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேர சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது. டிக்கிலோனா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல வாலி அவர்களுடைய வரிகளில் பாடலை கேட்டு ரசிங்க.

0: என்ன படம்?
1: அடங்காரு.
0: அடடா, அதுதானே மறந்து போச்சு அப்படிங்கிறீங்களா? படம் பேர் ஞாபகம் வருதா? ரெண்டு எழுத்துல வராது, ரெண்டு வார்த்தையில வரும். அதெல்லாம் புடிச்சிட்டீங்க, என்ன படம் தான் தெரியல.
1: மரம் வரலாம் ஞாபகம்.

0: 8:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி நிகழ்ச்சி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: சகோதரிக்கு, காலை வணக்கம். ஆட்சி சுப்பிரமணியன்.
0: வாங்க சுப்பிரமணியன் சார், பாடல் கேட்க ரெடியா இருக்கிறீங்களா? கேட்டீங்களா? நீங்க செல்லுல கேட்டுங்களா?
2: இல்ல இல்ல, ஆப்ல ரேடியோல தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அது பிடிபடல. என்ன
1: படம்?
0: சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி. நன்றி
2: நன்றி. அடுத்து வரும் நேயர்
0: வாங்க. வணக்கம்.
2: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
0: பாட்டு கேட்கணுன்றக்காடி ரேடியோ கூட்டி வச்சிருக்கீங்களா?
3: வணக்கம், நான் மகாலட்சுமி பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: கடைநல்லூர் மாடிக்கல இருந்து மகாலட்சுமி.
0: மகாலட்சுமி அம்மா பாட்டு கேட்டிங்களா?
2: இதுக்குதான் மகாலட்சுமி. என்ன கொடுத்தாலும் வந்து கண்டுபிடிச்சிடும். நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அழகா கண்டுபிடிச்சிங்க, நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இன்னைக்கு அடுத்ததா உங்களுக்காக நேர சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுலாம் இருக்குது. கூலி திரைப்படத்துல இருந்து அனிருத் இசையில, விஷ்ணு எடாவன் வரிகள்ல, சுபலக்ஷணி அனிருத் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்டு ரசிங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 8:43 ஆயிட்டிருக்கு. திரையருவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பாடல்கள் இடைப்பட்ட வரிகளை கொடுத்து என்ன படம் என்ன பாடல் அப்படின்றத நேயர்கள் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் யார் இங்கேருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்க,
1: யார் பேசுறீங்க?
2: சிதம்பரம் போனேன், சுமதி பேசுறேம்மா.
0: சுமதியம்மா, உங்களுக்காக பாடல் பிளே பண்ணிடலாமா?
2: கொடுங்க. நான் என்ன கேட்டேன்?

0: சரி, ரீசெண்டா
1: வந்த ஒரு ஹிட்டான பாடல்.
2: ஒரு
0: க்ளூ கொடுக்கணும். நடிச்சிருப்பாங்க, நடிச்சவங்கள சொல்லி வரோம். விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாங்க, ஹிட்டான ஒரு படம் தான்.
1: என்ன பாடல்,
0: ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதா?
1: புரோட்டா கடை.
0: கடை,
1: புரோட்டா கடை, நிறைய கேட்டுட்டு இருக்கவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க.
2: நித்யா மேனன் அம்மா கூட.
1: என்ன படம், வந்துட்டீங்க,
0: நடிச்சவங்களை சொல்லியாச்சே, படம் பேர் மறந்து போச்சா?
1: அதை மட்டும்தான், படம் பேர் தான் சொல்லலை, வேற எல்லாம் சொல்லிட்டோம். புரோட்டா கடை வச்சிருப்பாங்க, சொல்லி கொடுக்காங்களே, அப்பவும் தெரியலையே.
2: நன்றி,
1: முயற்சிக்கு. அடுத்த நேயரை சந்திச்சிடலாம்.
0: வணக்கம். தோசைக்கு ஆப்போசிட் இட்லி கடை, சரிதான். பரோட்டா கடைக்கு ஆப்போசிட், படம் பேர் சொல்லணும்ல.
2: தப்பா, நீங்க அதான் சொன்ன, தோசை கடைன்னு சொல்லியிருந்தா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனக்கு ஒன்னே ஒன்னு கொடுங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கொடுக்கணுமா? ஆனா அது இட்லி கடை படம் இல்லையே. விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. சரி, தலைவன் தலைவி படம் பேரு, சரிங்களா? சரி, உங்களுக்கு ஒண்ணு குடுக்குறோம், கேளுங்க.
1: யார் பேசுறீங்க?
0: கேக்குறீங்களா?
2: போடுங்க.

0: என்ன படம் தெரியுமா?
1: புது படங்கும் போது தெரியல. சரி, அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னால
2: பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. ஹீரோ திரைப்படத்துல இருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து கேட்டே நினைச்சிருங்க.

0: நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. 8:50 நிமிடம் நேர்கள் இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: இருட்டை கண்டா பயம் உண்டாவதே அது ஏன், இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில் தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகலை. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகலில் பயம் இருக்காது, ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் இந்த மனுஷனுக்கு இரவுன்னா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து

0: பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்றைக்கி அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியலை, அதுக்குள்ளே வலையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிகிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிது, பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான், அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, வில வசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எரிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல் இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல், அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சிக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான். பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பையன் அப்படியே ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பையன் இப்படி குளத்தில் வீசி எறிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக, இவர் காதோடு காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: எட்டு மணி 55 நிமிஷம் ஆயாச்சு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. திரையருவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் திரை சார்ந்த கேள்விகளில் அட்டகாசமாக நேர்கள் வந்து பதில சொல்லி அசத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கலந்துக்க முயற்சி இதை கேட்டு சீதா அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் திரையருவி நிகழ்ச்சியை. இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன்னா உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவைகோமதி மற்றும்
9: நான் உங்கள் சசிகலா.
8: நேர்களே, அடுத்ததாக 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு சுற்றுலா செல்லும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றி தான் நேர்கள் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க உங்களோட கருத்துக்களை. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. கனா திரைப்படத்திலிருந்து ஆராதனா சிவகார்த்திகேயன் பாடியிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன், வைகோ விஜயலட்சுமி இவங்க எல்லாம் இணைந்து பாடியிருக்கிறாங்க. ஜிகேபி வரிகளில் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.
10: ஜிக்கா

0: நேர்களே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா விவகாரத்தில் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சிறி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி

பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பிலிருந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க அப்படின்னா, எப்போதுமே நம்ம வேலை, பள்ளி, பொறுப்புகள் இந்த மாதிரி டெய்லி ஓடிட்டுருக்கிற ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தோடு செலவிடக்கூடிய சில தருணங்கள் தான் நம்மளுடைய நம்மளை மனசளவில் வந்து ரொம்பவே புத்துணர்ச்சி அடைய செய்யும் இல்லையா. அதுலேயுமே சுற்றுலா பயணம் அப்படின்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், பெரியவங்களுக்கு கொஞ்சம் மன அமைதி, மன நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், குடும்பத்துக்கான ஒரு இனிய நினைவுகளும் நமக்கு வந்து உண்டாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த பயணம் ரொம்ப சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு சில விஷயங்களை நாம் வந்து கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அப்படியான சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. குடும்பத்தோடு சுற்றுலா போகும்போது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்க கால் பண்ணலாம். 0462-256-1133 இந்த எனக்கும், 2561-133 இந்த எனக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணாறுல பெரிய ஒரு வளைவுல வந்து நடந்திருக்கு. என்னோட நண்பர் பார்த்த உடனே எனக்கு போன் அடிச்சாரு, இப்படி மது போதையில தான் ஓடி இருக்காருன்னு அப்படின்னு. அப்போ அது வந்து தவிர்க்கணுமா? அப்புறம் வந்து சுற்றுலா போச்சல இந்த நம்ம காட்டு பகுதிக்கு போறோம்னா, இப்ப குற்றாலம் போறோம்னா அங்க வந்து நம்ம சாப்பாடை வந்து வீட்டுல இருந்து தட்டு எடுத்து போயிடணும். தட்டு எடுத்துட்டு போய் அந்த தட்டுல சாப்பிட்டுட்டு நம்ம வரணும். பார்சல்ல வாங்கிட்டு போய் அதெல்லாம் இப்படி தூரம் வீசிட்டு வந்தோம்னா அங்க உள்ள குரங்குகள், அதே மாதிரி ஆறுகள், ஏரிகள், குளங்கள் பார்க்க சொல்ல அங்க போய் குளிச்சோம்னா அதுக்கு கூட தனியா ஒரு குப்பை கூடையெல்லாம் வச்சிருக்காங்க, அங்க போடலாம். அந்த தாமிரபரணியில எல்லாம் நம்ம குடல் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றுலா மாதிரி ஆகிட்டு நிறைய ஊர்ல இருந்து வராங்க.
1: சுற்றுச்சூழலை பாதிக்காம சுத்தமா நடந்துக்கணும் அப்படிங்கிறீங்க.
2: ஆமாமா, நன்றிமா, வாய்ப்பு.
1: ஓகே, நன்றி சார், நன்றி. வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், மும்பை மகாராஷ்டிரால நடராஜன் பேசுறேன் மேடம்.
1: நடராஜன் சார் சொல்லுங்க.
3: மேடம், குடும்பத்தோட சுற்றுலா போகும்போது ஆக்சுவலா வந்து இந்த நம்ம சிறுவர்கள்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கணும் மேடம். எல்லாரும் எல்லா ஃபேமிலி மெம்பரும் கொஞ்சம் வந்து ஒரே ஒரே ஒரே லைன்ல இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம்னாக்க வந்து ஒருத்தர் வந்து எங்கேயா போறா இருந்தாலும் வந்து இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ட்ட சொல்லிட்டு போனோம். அப்புறம் வந்து அந்த அந்த ஊர்ல உள்ள என்ன, அந்த ஊர்ல வந்து என்ன, அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் சுற்றுலா தரம் அன்னைக்கு லீவா என்ன சம்பவம், சிலமே மியூசிக் எல்லாம் வந்து வாரத்துல ஒரு நாள் லீவ் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் முன்னாடியே வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க நல்லது. அங்க ஊர்ல ஒரு ஒரு ஒரு அந்த டூரிஸ்ட் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல இறங்காத ஆழம் இருக்கு, இந்த நீர்நிலைகள்னா அதெல்லாம் நம்ம வந்து மதிச்சு நடக்கணும். நம்ம அது பாட்டுல போட்டிருப்பாங்க, நம்ம நம்ம வந்து நம்ம ஒரு மாதிரி டேரக்டவே பண்ணா நமக்கு உயிருக்கு ஆபத்தாக.
1: கண்டிப்பா, கண்டிப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.

நேர்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் மணி அமுதவான் அவர்களுடைய வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டிருசிங்க.

0: 9:10 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்
0: ஏ. வாங்க சொல்லுங்க இளங்கோவன் சார்.
1: பெரியவர்கள் குழந்தை எல்லாம் கூட்டு உடல்நல செயலாளர்கள் நிறைய இருக்காங்கம்மா. அவங்க என்ன மாத்திர சாப்பிடுறாங்களோ அதை மாத்திர ஆலோசனை பண்ணி அவங்க எத்தனை நாளைக்கு தாங்குறாங்களோ அதை முதல் துணிமணி எடுக்கிற பண்ணி மாத்திர மருந்துகள் எடுத்து வச்சிருந்தோம். ஏன்னா நம்ம தங்க இடத்துக்கும் மருத்துவமனைக்கு வெகு தூரம் இருக்கும், அங்க போய் ராத்திரி அவதிப்பட்டுக்க கூடாது. அதனால குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கா இந்த காச்சிட்டாணிக்கு கல்டாணி இந்த மாதிரி அதுவும் மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம கொண்டு போயிட்டோம்னாப்பா உபயோகமா இருக்குமா. அதனால இந்த போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி அபாயகரமான இடத்துல போய் செல்ஃபி எடுக்க ஆபத்தை தேடாம இன்பமாக சுற்றுலாவா நல்லபடியா முடிச்சு கொண்டு போயிடலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.

0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கருத்துக்களை பயந்துக்கிட்டதுக்கு வணக்கம். அவங்களோட லைன் கிடைக்கல. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்குறோம். குடும்பத்தோடு சுற்றுலா செல்லும்போது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? நேர் வந்துட்டாங்க பேசல. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுகிறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் தாமஸ் சார், சொல்லுங்கள்.
1: ஸ்ரீவை கோமதி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நீண்ட நாளுக்கு பிறகு நேரலையில் நீங்கள் இணைந்தது மிக மகிழ்ச்சியா இருக்கு.
0: நன்றி, உங்க கூட பேசினல ரொம்ப சந்தோஷம்.
1: இந்த ஆனந்த பூங்காட்டுல நேரலை நான் திரையறிவில வர்றீங்க, ஆனா நான் ஆனந்த பூங்காட்டுல இன்னைக்குதான் நான் உங்களோட சந்திக்கிறேன்.
0: ஆமா கண்டிப்பா சொல்லுங்க.
1: அதாவதுமா குடும்பத்தோடு சுற்றுலா போகும்போது இந்த சிறு பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் கவனம், கொஞ்சம் வந்து ஒன்னாவது ரெண்டாவது படிப்பாங்கல்ல ஓரளவு, அந்த பிள்ளைகளுக்கு வந்து போன் நம்பரை சொல்லி வச்சு கொடுத்துடலாம். இப்ப வந்து இப்பவுமே எல்கேஜியே படிக்கிறாங்க பாத்தீங்களா, போன் எல்லாம் இல்லாத வீடே கிடையாது. கொஞ்சம் நவுண்டு போயிட்டுன்னா அங்க பக்கத்துல ஏதாவது அந்த குற்றாலம் மாதிரி இடங்கள்ல சுற்றுலான்னா அது மாதிரி இடத்துல ஓரளவுக்கு போறாங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் தள்ளி இப்ப அங்க அம்மா அந்த பக்கம் வந்துட்டாங்க, இந்த பக்கம் வந்துட்டு அந்த பிள்ளைல ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கும் பாத்தீங்களா. அதுக்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு போன் நம்பரை சொல்லி வைக்கலாம். ஒரு ஆள் கட்டாயம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பொறுப்பா இருக்கணும். அதனால அவன் கவனிச்சுக்கிடுவான், பையன் நான் கவனிச்சுக்கிடுவேன், நீ கவனிச்சுக்கிடுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களே அதுக்குன்னு ஒரு ஆள் பொறுப்பு ஏத்திருக்கணும், நான் நீ பாத்துக்கிட்டேன்னு நினைச்சேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தா அந்த ஒரு சுகமா சந்தோஷமான சுற்றுலாவா இருக்கும் என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா பசங்களை சேஃபா பாத்துக்கணுங்கிறீங்க. நன்றி நன்றி நிகழ்ச்சியில.
1: நன்றி நன்றி.
0: சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, வயசானவங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா மாத்திரை மருந்துகளை கட்டாயமாக எடுத்து வச்சுக்கணும், அந்த இடத்துல போய் நம்ம சிரமப்படுற மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கட்டாயமாக பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் குடும்பத்தோடு சுற்றுலா போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். நேயர்களும் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. 96 திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் இசையில் கார்த்திக் நேதா வரிகளில் பாடல் உங்களுக்காக கேட்டிருச்சிங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:20 ஆயிட்டு இருக்கு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தோட சுற்றுலா போகும்போது என்னென்ன விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும் நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: அன்பான சகோதரிக்கும் நேயர்களுக்கும் காலை வணக்கம்.
0: சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குழந்தைநாதன்.
0: சொல்லுங்க குழந்தைநாதன் சார்.
1: இப்ப நாங்க கூட பாத்தீங்கன்னா சமயத்துல கொடைக்கானல் பூம்பாறைன்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போயிட்டு இருந்தோம். இதுல போற என்ன சொன்ன சரியான வண்டிகள் மற்றும் சரியான வண்டி எடுக்கணும், வண்டி நல்லா இருக்கான்னு பாத்துட்டு போகணும். அந்த மலை ஏறும் போது பாத்தீங்கன்னா ஒரு வண்டி சரியான இடத்துல வந்து நிக்கிது, பழத்துல நிக்குது. எங்களோட வண்டியில போய் கயிறு கட்டி அந்த வண்டியை இழுக்கிறோம். ஒண்ணு அடுத்தது என்னன்னு எல்லா இடத்துலயுமே இந்த ஆதார் கார்டு மற்றும் தங்களுடைய டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் கேக்குறாங்க. அதனால தங்களுடைய உடம்பை சரியாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சுற்றுலா பயணம் போகணும். ஏன்னா இருக்கு மெடிசன் சொன்ன மாதிரி செக் பண்ணிட்டு போனோம். ஏன்னா குளிர்ந்த காற்று இருக்கு, மழை விடுறாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறாங்க. அதனால தங்களுடைய உடம்பை டாக்டர் செக் பண்ணிக்கணும். அது போய பேருந்து நல்ல பேருந்து எடுத்துக்கொண்டு இனிமையான பயணம் செஞ்சு வந்தால் இந்த காலத்தில் விடுமுறை நாட்களை கோடை சுற்றுலா என்பது இன்மையாக அமையும்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் கோமதிக்கு.
0: வாங்க, யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தேனி மாவட்டம் சின்னமுனு சசிகலா பேசுறேன்ப்பா.
0: எப்படி இருக்கிறீங்க சசிகலாம்மா?
1: நல்லா இருக்கேப்பா, நல்லா இருக்கேப்பா.
0: சரி,
1: வாய்ப்பு
0: சொல்லுங்க.
1: ரொம்ப சந்தோஷம்ப்பா.
0: ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க.
1: அதாவது குடும்பத்தோட சுற்றுலா செல்வது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான அனுபவமா இருக்கும். அந்த அனுபவத்தை வந்து ரசிப்பதற்கு வந்து அது பாதுகாப்பா இருந்தாக்கே நல்லா இருக்கும். அப்ப குடும்பத்துல வந்து குடும்பத்தோட போகும்போல குட்டீஸ் இருக்கு, வயதானவங்க இருப்பாங்க. குட்டீஸ் வந்து பயணத்துக்கு கூட்டு போக முடியாது, வயதானவர்களையும் கூட்டு போக முடியாது. அவங்களை எல்லாம் பாதுகாப்பாக வீட்டுல வச்சுட்டு நம்ம டூருக்கு கிளம்பலாம்.
0: நம்ம
1: வந்து அவங்களுடைய தொந்தரவு இல்லாம, பாவம் அவங்களை கூட்டுட்டு வந்து அவங்களை சித்திரவதைப்படுத்த கூடாது. அதனால நம்ம வந்து பயணம் வந்து சுகமா இருக்கா, அந்த கை குழந்தையும் வச்சு விட்டுறணும், வயதானவங்களையும் நம்ம கூட்டு போக கூடாது. பயணம் செய்யக்கூடிய இடத்தினுடைய சூழ்நிலையை முன்னாடி அறிஞ்சுக்கறணும்.
0: கண்டிப்பா
1: நம்ம போகக்கூடிய இடம் அதிக வெயிலா இருக்கா, குளிரா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கிட்டு திட்டமிடணும். யார் யார் பயணம் செய்யறான்னு பாக்கணும். குட்டீஸ வந்து என்ன செய்யணும், கையில வந்து ஒரு போன் நம்பரோ அட்ரஸோ வந்து வச்சிருக்கு, ஒரு பேப்பரை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்த அவங்களுக்கு. மேலும் வந்து நம்ம பயணம் செய்யக்கூடிய தங்குற இடத்துக்கு வந்து முன்கூட்டியை வந்து நம்ம வந்து விடுதி வசதியை வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிறணும். அந்த விடுதி வந்து பாதுகாப்பானதா இருக்குதான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறணும். மேலும் வந்து என்ன செய்யணும்னா, பணத்தை வந்து செலவுக்கு வந்து வச்சுக்கிட்டு நம்ம டூரே போகிற பிளான் பண்ணணும்.
0: கண்டிப்பா
1: அப்படி பணம் இருக்கும் போல வந்து எல்லாத்தையும் பணமா கையில வச்சுக்க கூடாது. கொஞ்சம் அக்கௌண்ட்ல போட்டு அந்தந்த இடத்துல ஏடிஎம் எடுத்துக்கிற வசதியை நம்ம செஞ்சுக்கிறோம். கையிருப்ப வந்து உடனே சட்டு எல்லாத்தையும் செலவழிச்சிட கூடாது. கடைசியில டிக்கெட் வர்றதுக்கு எடுப்பவர் கூட பணம் இல்லாம தவிக்க கூடாது.
0: சூப்பர்.
1: குழந்தைகள் மற்றும் உடன் இருப்பவர் வந்து சாப்பாட்டை கவனிக்கணும்.
0: கண்டிப்பா
1: ஹோட்டல்லு சொல்லி போய் நல்ல வயிறு நிறைய முட்டை சாப்பிட கூடாது, உடனே கோளாறு ஏற்படும். வீட்டு சாப்பாடு வேற, ஹோட்டல் சாப்பாடு வேற.
0: இந்த மாதிரி விஷயத்தை கவனத்துல வச்சுக்கிட்டா சுற்றுலா சிறப்பா இருக்குறீங்க.
1: ஆமா, மருந்து மாத்திரை வந்து எடுத்துக்கறணும்ப்பா. போகணும்ப்பா, ஏதாச்சும் ஒரு தலைவலியோ காய்ச்சல வந்தா உடனே கூட நிவர்த்தி செய்து சுற்றுலாவின் இன்பமாக மாற்றுவதற்கு வந்து அந்த மருந்து மாத்திரை எடுத்து வச்சுக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு. அயன் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பாடல் கேளுங்க, ரசிங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
3: மேகம் பூவாய் தூவும்.
2: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
5: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசை மலையா?
6: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
5: இது 102.6.

0: தெரியாது சரி விழுந்துருமோ ஒரு பயம் இருக்காது. ஆனா தவறு நடக்கும் போதுதான் தெரியும் அடாடா இப்படி விழுந்துட்டுமே
1: அப்படின்னு.
0: செல்போன் காரணனாலதான் எத்தனை பேர் உயிரிழப்பு இருந்திருக்கு சார்.
1: கண்டிப்பா.
0: ஏன்னா நம்ம அது வந்து எப்பவுமே பாதுகாப்பு போனா நம்ம ஒரு சுற்றுலா இடத்துக்கு போறோம்னா அது எப்படிப்பட்ட இடம்னு தெரியாது நம்மளுக்கு முதல்ல.
1: நம்ம
0: போகும்போது
1: சுற்றுலா போறதுல
0: போகும்போது
1: என்ஜாய் பண்ற மாதிரி இல்ல, போட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி
0: உயிரிழப்பு ஆயிருது மேடம். அது ஒரு ரொம்ப சோகமா ஆயிருது. சந்தோஷமா போகும்போது சந்தோஷமா போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா.
0: நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
1: வாங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாயத்தாளுங்க. வீட் நம்பர் 4132மா.
1: ஏப்பா, இப்ப வீட் நம்பர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: ஏமா, மண்ணை பொன்னாக்கூர்ல இருந்து காரக்குறிச்சி கிருஷ்ணன் பேசுறேன்மா.
1: காரக்குறிச்சி கிருஷ்ணன் சார், சொல்லுங்க.
2: எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, புள்ளிகள் எல்லாம் சொல்ல போகும்போது பாத்தீங்கன்னா, வீட்டு போன் நம்பர் அட்ரஸையும் நம்ம வந்து அவங்கவுங்க எழுதி அவங்க பையில வச்சுக்கிட்டே நல்லதுமா.
1: ஓ, அதனால இப்ப வீட்டு அட்ரஸையும் சொல்லிட்டீங்க.
2: ஆமா, நான் எப்படின்னா, என் பேர பிள்ளைங்களாம் கூட்டு போகும்போது போன் நம்பரை வந்து அவங்க சட்டையில நான் எழுதி
1: விட்டுருந்தேன்.
2: அப்போ ஒரு திருவிழாவில் மேடையில ஏறி இந்த பையனுடைய போன் நம்பர் இது நான் இருக்காங்க, இந்த பையனுடைய பேர் அருண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, ஈஸியா கூப்பிட்டு
1: வந்துட்டேன்.
2: அதனால என்னன்னா, போகும்போது என்னன்னா, பிள்ளைகளோட சில பிள்ளைகளே இந்த பொம்மைகளை பார்க்கும்போது போன் நம்பரை மறந்துடும். அப்போ அவங்க சட்டையிலே வந்து நம்ம போன் நம்பரை எழுதி கொடுத்தது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தோட எல்லாரும் டூர் போகும்போது பாத்தீங்கன்னா, நான் தான் குடும்ப தலைவன், ரூபாய போற நான் தான் வச்சிருக்கேன் வச்சிருக்க கூடாது.
1: அது நல்லதுதான்.
2: வீட்டுல எத்தனை பேர் போறோமோ அவங்க கையில கொஞ்சம் கொஞ்சம் செல்லுல ரூபாய் இருந்தாலுமே கையில வந்து நம்ம வச்சுக்கிடணும். அதே மாதிரி என்னன்னு கேட்டாங்கன்னா, கூட 500 ரூபாயோ 100 ரூபாயோ வைக்க கூடாது. 5 ரூபாய் 10 ரூபாய் என்னைக்கு திடீர்னு ஒரு பாத்ரூமுக்கு அந்த மாதிரி போகும்போது சில்லறையோட போறது நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து டூருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, ஒன்னா உட்காந்து போகும்போது 5 நாள் டூர் போயிட்டு இன்னைக்கு காலைல தான் 1:30 மணிக்கு வந்தாங்க. இதுல என்னன்னா, அங்கங்க இருந்து ஒரு ரூம் புக் பண்ணி அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டு வந்தாங்க, அதான் நல்லது.
1: அங்குள்ள சாப்பாடு ஒத்துக்காம போயிடலாம்.
2: சில கடையில உரப்பு கூட பிடிச்சிங்கன்னா, நம்ம சொந்த பந்தத்துக்கு யார் யார் எப்படி என்ன சாப்பிடுவாங்க, அந்த ரவுண்டு கட்டி சாப்பிடும் போது 1 தட்டு 1.5 தட்டு போயிருதுமா. இது கடையில வந்து அப்படி நம்ம சாப்பிட முடியாது.
1: கண்டிப்பா.
2: அதனால இப்படி எல்லாம் போயிட்டு வருஷத்துக்கு ஒரு திருப்பு இப்படி போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, செல்லுக்கு ஒரு சார்ஜ் ஏறின மாதிரி நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருமா.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து பேசிட்டே இருக்கிறாங்க, குடும்பத்தோட சுற்றுலா போகும்போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சா நல்லா இருக்கும், அந்த சுற்றுலா ரொம்ப அருமையா அமையும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து, தாமரை வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில், சத்யபிரகாஷ் சுஷாஷா திருப்தி பாடியிருக்கிறாங்க. அவங்க பாடின பாடல் கேட்டு

0: ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம் குடும்பத்தோடு சுற்றுலா போகும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் சுற்றுலா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா நீங்கள் கூட கால் பண்ணலாம். 0462256113333 இந்த எண்ணுக்கும், 2561132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: நேய நெஞ்சுங்களை கொள்ளியடிக்கும் நெல்லை பண்பலைக்கு காலை வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சிங்கம்பாளையம் சோமசுந்தரம்.
0: நல்லா இருக்கிறோம் சோமசுந்தரம் சார், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கணும் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், இப்போ சுற்றுலா போகிற இடத்துல நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம சுத்த சு நம்ம எது எந்த பொருளையும் அந்த சுகாதாரத்தில் கிடற மாதிரி எதுவும் போடக்கூடாது. ஏன்னா அதுதான் முக்கியம். எல்லாரும் சுற்றுலா தர வர்றாங்க, ஆனால் சுத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு. நாளைக்கு அப்போ போவையில் எது பாட்டிலோ இல்லை குப்பையோ எதை எடுத்து போட்டாலும் அது யாருக்கு தொந்தரவோ நம்மளுக்கு தான் தொந்தரவோ. அதே மாதிரி

0: 9:41 ஆயிட்டிருக்கு. காலங்கள் மாறினாலும் காற்றலைகளில் நேசம் மாறவில்லை இல்லையா? மக்களின் மனதை இணைத்திடும் மகத்தான ஒலிபாலம் ஆகாஷ்வாணி. கிராமத்தின் மண்வாசனையும் தமிழின் இனிமையும் இசையின் இதழ் சிரிப்பும் சேர்த்து 90 ஆண்டுகள் பயணிக்கும் பெருமை. தொண்ணூறு ஆண்டுகள் மக்கள் பணியில் ஆகாஷ்வாணி. ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். குடும்பத்தோடு சுற்றுலா போகும்போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும்னு. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து

0: பேசுறீங்க?
1: பேசுறேன். அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம் கூறுவது புத்தட மாவட்டம் கோனாபட்டி கலைஞர்
0: எங்க
1: பேசுறேன்ப்பா.
0: இருந்துமா பேசுறீங்க? விட்டு விட்டு கேக்குது.
1: இப்ப நல்லா கேக்குதாப்பா.
0: நல்லா கேக்குது. எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கோனாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்க.
1: தலைப்பு, அதாவது சுற்றுலா போகும்போது நம்ம குடும்பத்தோட போகும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை கேட்டிருக்கீங்க. ஒரு 3 நாள் ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க.
1: முதன் முதல்ல வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போறோம், எங்கே போனா நல்லா இருக்கும், இயற்கை விழா எங்கே இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். முன்னாடியே குடும்பத்துல பிள்ளைகளையும் கேட்டு நம்ம பேசி வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்மளுடைய பட்ஜெட், நம்ம இந்த இடத்துக்கு போறோம்னா அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுங்கிறத நம்ம தயார் பண்ணிக்கிறணும். ஏன்னா அங்க போயிட்டு நமக்கு பணம் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஒருத்தல கெஞ்சிட்டு கிடக்கணும் போன்ல. அடுத்து வந்து 3வது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெரியவ வந்து போகும்போது நமக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள், அந்த மருந்து சீட்டு இதெல்லாம் முக்கியமா எடுத்துட்டு போகணும். ஏன்னா அங்க போய் அது விஷயமா நம்ம தடுமாறக்கூடாது.
0: 4வது
1: வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடைமைகள் எல்லாம் வந்து நம்ம சுற்றுலா போன இடத்துல ஒரு பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அது திருடு போயிடுச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. 5வது விஷயம் வந்து நம்ம குழந்தைகள், அதுகளை வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். நம்ம சுற்றுலா போன இடத்துல நம்ம அதுகளை தானப்படியா விடக்கூடாது. 2வது, நம்ம உட்காந்துக்கிட்டு தண்ணியில போய் நீங்க குளிங்கன்னு சொல்லி எல்லாம் விடக்கூடாது.
0: நம்ம கூடவே போகணும்.
1: நம்ம கூடவே இருந்து அதுகளை ஒரு ஒரு தண்ணியில குளிக்கிறதா இருந்தாலும் பண்றதா இருந்தாலும் அந்த மத்தியில விளையாடுற இடத்துல அதுகளை வந்து முக்கியமா கவனமா பாத்துக்கணும்ப்பா. இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த சுற்றுலா போன இடத்துல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இயற்கை அழகை ரசிச்சுட்டு வரலாம் நம்ம.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். சொல்லுறீங்க?
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பரப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுறேங்க.
0: ரங்கசாமி சார் சொல்லுங்க.
2: சுற்றுலா செல்லும் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்
0: தானுங்க.
2: பாருங்க, முதல்ல பாத்தீங்கன்னா திட்டமில்ல எல்லாம் போயிடுறாங்க. முதல் மிதன முதல் கோணம் முற்றிலும் கோணம் வாங்கலாம்.
0: கண்டிப்பா
2: அந்த மாதிரி திட்டமே இருக்குது. அதாவது வந்து ஒரு சுற்றுலா போகும்போது நாம வந்து அதை பத்தி நேற்று நிறைய சமூக நெட்ல நிறைய வந்துருச்சுங்க. எந்தெந்த இடம் எந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி போகலாம்னு அந்த டைமிங் வந்து பிளான் பண்ணணும். இங்க இருக்கும்போது டக்குன்னு போகணும். அப்ப இந்த கைடு அங்க போயிடுறாங்க, கொஞ்சம் மதிப்பு போயிடுறதுங்க. அப்படிதான் கைடுக்குன்னு வச்சுக்கலாம், போச்சுட்டு போய் அவசர அவசரமா போறதுங்க. அங்க 10 நிமிஷம் கால் நேரம் என்னால டைம் டைம் டைம் வந்து இடங்கள் வந்து 10-15 வச்சுக்கணும். 5 இடத்துக்கு போகணும் முயற்சி வந்து எதையுமே சரியா அந்த உற்று நோக்கிறது இல்லைங்க. அவர் ரசிப்பு தன்மை இருக்கிறது இல்லைங்க. அதனால நான் என்ன சொல்றேன், குறைந்த இடங்கள் ஒரு 5 இடம் ஒரு பக்கம் போனோம்னா, இப்ப கொடைக்கான 5 இடம் போனோம்னா ஒரு 5-6 இடத்தை பார்த்தா கூட போதுங்க. சுற்று நிம்மதியா பார்த்து நிம்மதியா வரணுங்க. அதை வந்து கவனத்துல வச்சுக்கோணுங்க அப்படின்னு. அது வந்து முதல் பிளான் பண்ணிக்கணும். அதாவது வந்து நாம வந்து யார புடிச்சா எப்படி பண்ணணும், இது பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணும், எவ்வளவு நேரம் செலவணும் அப்படிங்கிறத திட்டமில் இருக்கணும். பாதுகாப்புல வந்து நம்ம கவனமா இருக்கணுங்க. அதெல்லாம் சும்மா போனவ வந்தாங்க அவசர அவசரம் பாக்குறது அது இருக்கூடாதுங்க அப்படிங்கறது. இப்ப நானே ஒரு தடவை போனேங்க, ஏதோ 19 திட்டமிடலாம் போனாங்க. ஒரு கைடு வச்சு வந்தாருங்க, வண்டியில இருந்தாங்க, அங்கே 4 சுத்தினர் வேகம் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ரசித்தன் எல்லாம் போயிருங்க. அதனால வந்து திட்டமிட்டு நல்ல ஆளை புடிச்சிட்டு போய் நல்ல பாட்டு வந்தோம்னா 10 இடம் பார்க்க வேண்டாம், 5 இடத்து பார்த்து நிம்மதியா பாட்டு வரலாம். அடுத்த போய் பார்த்தா இதா இருக்கு அப்படிங்கறத தலைமை கொண்டு.
0: நன்றி நன்றி நன்றி. எல்லா நேர்களும் ரொம்ப அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறோம் அப்படின்றத, யாருடன் போகிறோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு முன்கூட்டியே யோசிச்சு ஒரு செக்லிஸ்ட்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன வேணும், 2 நாளைக்கு முன்னாடியே ட்ராவலுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னா என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குதா, யார் யாரை கூட்டிகிட்டு போகிறோம், யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத தயார் பண்ணுறவங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் உடல்நலம் ரொம்ப முக்கியம். அங்கே போயிட்டு மற்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி விஷயங்களில் வந்து செய்யறதை அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மொபைலை விட குடும்பத்தை பாருங்க, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றதையும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு அழகான இடத்துக்கு போனதும் ஒரு செல்ஃபி, ஒரு ரீலு, ஒரு ஸ்டேட்டஸ் இப்படியே நேரம் போயிறத வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்றதையும் பேசிட்டு இருக்காங்க. கேமராவில் கேப்சர் பண்ணுறதை விட மனசில் சேவ் பண்ணுற மெமரிஸ் தான் எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இருமுகன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்கி வரிகளில் பாடலை கேளுங்க, ரசிங்க.

0: ஆனந்த பூங்கோட்டை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 9:51 ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நீங்க வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: குமரி மாவட்டம். கேக்குறதா?
0: ஆ, கேக்கு கேக்கு சொல்லுங்க.
1: நம்ம புதுவாட்டி உல்லாசமான பேசல என்னன்னா, நம்ம பொண்ணுலாம் கண்டிப்பா பாருங்க. இதை தவிர
0: ரேடியோ பக்கத்துல வச்சு பேசுறீங்களா?
1: சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போச்சுல.
0: சரி முத்து சார், ரேடியோ பக்கத்துல வச்சு கேக்குது பேசுறீங்களா? ரேடியோக்கு சவுண்ட கம்மி பண்ணுங்க.
1: ஹலோ.
0: இப்ப கேக்குது.
1: பொதுவாட்டு போயில போச்சுல, சின்ன குழந்தைல கண்டிப்பா பாத்தாங்க. சின்ன பிள்ளைல கூப்பிட்டு போயிடலாம். அதுகளுக்கு என்னன்னா, கண்டிப்பா நம்மளுடைய கான்டாக்ட் போன் நம்பர் சொல்லிருக்கணும். இது தவிர என்ன, பிள்ளைகளுக்கு ஒரு ஐடி போட்டு விடுறோம். பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு ஆகி போச்சு. நம்ம பிள்ளையும் பாத்துக்கணும். அதுக்கு சின்ன பிள்ளைக்கு பார்த்து ரொம்ப முக்கியம். நம்ம வருங்காலத்தையும்

0: சின்ன பிள்ளைகள் தான் நமக்கு பெரிய சொத்துன்னு சொல்லிக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன்.
1: நன்றி, வணக்கம். அவங்களோட லைன் கிடைக்கல. வணக்கம்.
2: அம்மா வாழ்க வளமுடன்.
1: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் பெருகமணியிலிருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறாங்கம்மா.
1: சொல்லுங்க இப்ராஹிம் சார்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்.
2: சுற்றுலா போறது கேக்குறீங்கம்மா, குடும்பத்தோட போறது? கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாமே சொல்லிட்டாங்க, முக்கால்வாசி எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கே அது ரெண்டு விதமான அனுபவம் ஏற்படுச்சு. வாகனத்துல ஏறும்போது, வாகனத்தை விட்டு இறங்கும் போது. அதனால வந்து வாகனத்துல ஏறும்போது எப்படி எத்தனை பேர் இருக்கிறான், எப்படி ஏறான் முழுமையா கண்காணிச்சு ஏறணுமா. அதே மாதிரி இறங்கும் போது பாத்தீங்கன்னா சரி பண்ணி எல்லாம் சரியா இறங்கிட்டோமான்னு பார்த்து இறங்கணும்.
1: கண்டிப்பா.
2: ஆமா, குற்றாலம் போயிட்டு வரும்போது ஒரு தடவை மதுரை இறங்கும்போது, மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நுழையும் போதே, வாசல் நுழையும் போது பஸ் கொஞ்சம் டிராபிக்ல நின்றுச்சு. அப்ப டக்குன்னு மகா இறங்கிச்சு, நான் கவனிக்கிறேன். உள்ள போயிட்டு ஸ்டாப்பிங்ல போய் நின்று இறங்கும் போது காணும். அப்ப நல்லா அப்படி நைட்டு நேரம் இறங்குறது, அதே இடத்துல நின்று அப்படியே வந்து கூட்டிட்டு, அப்பலாம் போன் இல்லாத நேரம் இருந்துச்சு. அதே மாதிரி பேரை ஒருத்தர் கூட்டிட்டு போகும்போது, நம்ம போய் கல்லணைக்கு மப்சல்ல போய் அங்க திருச்சி போய் அவனை மாறணும். பின்னாடி டவுன் பஸ் வந்து நின்று அதுல ஏற்ற முக்கம்பூர் நினைச்சு போயிட்டு பஸ்ல போதான் வழியில போக நல்லா சின்ன பேர்னா வயசு. நான் என் போன் நம்பர் கரெக்டா நல்லா ஞாபகத்துக்கு சொன்னதுனால கண்டக்டர் வந்து போன் அடிச்சு என்ன அடுத்த ஸ்டாப்ல இறங்கி நான் கூட்டிட்டு வந்தேன். அதனால போன் நம்பர் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வைக்கணும். அதே மாதிரி அட்ரஸும் ஒவ்வொரு தனித்தனியா அட்ரஸ் வச்சிருக்கேன்மா. அதாவது காசும் தனித்தனியா கொடுத்து கொடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஒரே கேவமா.
1: நல்லது நல்லது. நன்றி நன்றி
2: நன்றி நன்றிங்கம்மா. வாழும்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். வாங்க சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
3: வணக்கம்மா, சங்கரமேல இருந்து கோட்டிப்பன் சார்.
1: சொல்லுங்க கோட்டிப்பன் சார்.
3: நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நல்லா இருக்கிறோம்.
3: ஏழுமா, நம்ம டூர் போகும் முன்னாடி டயர் சீட்டுகளை முதல்ல பத்திரமா
1: இருக்கு.
3: என்ன அதை மறந்து
1: போயிட்டோம்னு
3: இல்லையா? ரெடிப்பா மனம் வச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
1: கண்டிப்பா.
3: நன்றி
1: நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், குடும்பத்தோட சுற்றுலா போகும்போது என்னென்ன விஷயங்களை கவனமாக வச்சுக்கணும். நிறைய நேர்கள் நிறைய விதமாக அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துட்டாங்க. சுற்றுலா செல்லும்போது அந்த இடத்த நம்ம தூய்மையாக சுத்தமாகவும் வச்சுக்கிறதுக்கு நாம் வந்து பழகிக்கணும். நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலு, கவர்ஸு, ஃபுட்டு வேஸ்ட்டு எல்லாத்தையுமே அங்கங்கே போடாமல் டஸ்ட்பினில் போடக்கூடிய பழக்கத்தை நம்ம வந்து படிச்சுக்கணும். நான் மட்டும் போட்டால் என்ன ஆகப்போகுது அப்படின்ற நினப்போட நம்ம வந்து அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பொறுப்பும் சேர்ந்து தான் நல்ல மாற்றம் வரும் இல்லையா? வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் பிஸியாக இருப்போம், ஆனால் சுற்றுலா போனால் தான் ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து நமக்கு வந்து அதுக்கான ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரத்தில் நம்ம ஒன்றா சாப்பிட்லாம், பழைய நினைவுகளை நம்ம பகரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோடு விளையாடலாம், மனம் திறந்து பேசலாம். சில நேரங்களில் ஒரு ட்ரிப்பு கூட குடும்ப உறவை இன்னும் கூட நெருக்கமாக மாற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சுற்றுலா அப்படின்றது இடங்களை பார்க்கக்கூடிய பயணம் மட்டும் கிடையாது, நம்மளோட மனசை ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு அழகான அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். கவனமாக திட்டமிட்டு பாதுகாப்பாக பயணம் செய்யும்போது குடும்பத்தோட இனிய நினைவுகளை நம்ம வந்து சேகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புகைப்படங்கள் காலத்தால் வந்து மங்களாக கூட ஆகலாம், ஆனால் குடும்பத்தோட பகிர்ந்த சந்தோஷமான தருணங்கள் என்றைக்குமே நம்மளோட மனசில் வந்து நிலைச்சிருக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் சுற்றுலா வந்து போடும்போது அந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா சுற்றுலா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். இதை கேட்டு சீதா அத்தனை நெஞ்சுகளுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை. அடுத்ததாக 10 மணிக்கு மனம் பெருமிதை நிகழ்ச்சி இருக்குது. 12 உங்களுடைய விருப்ப பாடல்களோட நிகழ்ச்சி வந்து வலம் பெறும். நிறைவான பாடல் இப்போ வந்துட்டே இருக்குது, ஓமை கடவுளே திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிங்க. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தவேக்கா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் தேர்வு முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டுமென்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் இணையை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்களின் விருப்ப பாடலை ஊரே கேட்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க அழைக்கலாம். 0462-2256-1132 மற்றும் ஒரு எண் 0462-2256-1133 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருங்கிறத பார்த்துடலாமா? வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம் அமேரலிருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நிகழ்ச்சியில
1: அந்த நேயருக்கான பாடலை போடுறதுக்கு முன்னாடி அடுத்த நிகழ்ச்சியில ரெண்டாவதா பாடல் கேட்க ஒரு நேயர் வந்து டயல் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்களுக்கான கேள்வி கேட்டுறேன். சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ஒரு எளிய கேள்விதான். சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? பதில் சொல்ல பாடல் கேட்க ரெடியா இருங்க. முதல் நேர் கேட்ட பாடல் இதோ.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 10:10. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்ருக்குறீங்க. நான் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அடுத்து வரும் நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து.
0: முருகன் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்கள் எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து திருமலை படத்துல இருந்து காம் தக்க அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: காம் தக்க பாட்டு, அதிரடி பாடல் கொடுத்துடலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்ததே, அதுக்கு ஆன்சர் தெரியுமா
1: மேடம்? சொல்லுங்க மேடம். லைன் ட்ரை பண்ணினால கவனிக்கல, சொல்லுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது?
1: சொல்லுங்க.
0: சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? பிரிவு
1: எனக்கு
0: ஐந்து இல்லை, ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லக்கூடாது. மூன்று தான் ஆன்சர்.
1: மூன்று மூன்று.
0: சரி, நல்லா முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி.
0: சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை கொண்டது. சிலப்பதிகாரம் வந்து தமிழின் முதல் காப்பிய நூல் அப்படின்னு சொல்லலாம். புகார், மதுரை, வஞ்சி அப்படின்னு மூன்று காண்டங்களை கொண்டது. குறிப்பாக சங்க இலக்கியங்களில் ஒன்றான நற்றிணையில் கண்ணகி பற்றி, அதாவது சிலப்பதிகாரத்தில் கதாநாயகியே வந்து கண்ணகி அவர்கள் தான். நற்றிணை பாடலில் கண்ணகியோட வரலாற்று குறிப்பு வந்து இருக்குது. சிலம்பை சொல்லும் கதை அப்படிங்கிறதுனால சிலப்பதிகாரம் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வந்தது. மூன்று காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டது தான் சிலப்பதிகார நூல். அடுத்து வரும் நேருக்கான கேள்வி, ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம். ஏடிஎம் என்

அதன் விரிவாக்கம் அடுத்தோரும் நேயர் யோசிச்சுவாங்க. இப்போ இந்த நேயருக்காக அதனிடையான பாடல் கேட்டலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: 10:17 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்களுக்கு விருப்பமான பாடல மனம் விரும்புதே நிகழ்ச்சியில. அடுத்து ஒரு நேர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம்.
1: அனைவரும்
0: நல்லா இருக்கோம், நானும் நலமா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு சண்டே?
1: இப்பதான் சூப்பரா போயிட்டு இருக்கு. லைவ் நிகழ்ச்சி வந்த உடனே
0: நீங்க எல்லாம் பேசுறத மத்த எல்லாரும் கேக்கணும். உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்டு அது நிறைவாகும் போது இன்னும் மகிழ்ச்சி இல்லையா?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அந்தியில வானம் சின்ன பரப்புறதுல இருந்து
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம்.
1: சரியான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். எலக்ட்ரானிக் செயற்கை நுண்ணிவார்க்கம் அதான் மேம்.
0: ஏடிஎம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் தான் சொல்லணும். சரி, நானே சொல்லிடுறேன் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ஆட்டோமேட்டட், சரியா? ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் அப்படிங்கிறது தான் ஏடிஎம் அதோட விரிவாக்கம், சரியா?
1: ஏன்னா
0: நம்ம ஏடிஎம்க்கெலாம் போவோம், போகும்போது என்ன அப்படின்னா இன்னொருத்தங்க கிட்ட நம்ம பாஸ்வேர்டு சொல்லி நீங்கள் எனக்கு பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னு வயசில் பெரியவங்களோ இல்லை சின்னவங்களோ இன்னொருத்தங்க கிட்ட கார்டை கொடுக்கக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கான பாஸ்வேர்டு நமக்கு மட்டும்தான் தெரியும், வீட்டில் உள்ள மற்றவங்களுக்குமே சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை அதே பப்ளிக்கில் எழுதி எங்கேயும் எழுதி வைக்கக்கூடாது. யாரும் இருக்கும் போது, நாலு பேர் இருக்கும்போது அதை மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏடிஎம் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அங்கம் இல்லையா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக,
0: அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படிங்கிறது தான் அதோட விரிவாக்கம், சரியா?
1: ரொம்ப நன்றி, ரொம்ப
0: அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. பாடல் கொடுத்துடலாமா? ரெடியாகலாம். இப்போ அந்த நேர்காக இந்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பத்து மணி 25 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு விருப்பமான பாடலை மனம் ரொம்பதே நிகழ்ச்சியில். நான் கூட பொது அறிவு கேள்வியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கேன். நேர்களும் அவங்களுக்கு தெரிந்த பதிலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முதல் வந்த ரெண்டு நேயருமே கொஞ்சம் முயற்சி பண்ணினாங்க. அடுத்த ஒரு நேயர் நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றாங்களா? என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய உற்சாகமான ஞாயிறு காலை வணக்கம். சென்னையிலிருந்து மயிலாப்பூர் பட்டாபி.
1: பட்டாபி சார், காலையில என்ன டிஃபன்
2: சாப்பிட்டீங்க? டிஃபனா? இட்லி வடை.
1: இட்லி வடைக்கு இவ்வளவு உற்சாகம் வருமா?
2: நிகழ்ச்சி அவ்வளவு தரமா போயிட்டு இருக்குல்ல,
1: அதனால. சரி, நீங்க சென்னையில இருந்து கால் பண்ணி கேட்டிருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: அதான் தூளான பாடல் கேட்கலான். படத்துல தூள் படத்துல இருந்து
1: உற்சாகமா பேசுறீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டிருந்த ஆன்சர் தெரியுமா? விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. உலக சுகாதார
2: அமைப்பு
1: உலக மக்கள் நிறைய பேர் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு பல நாடுகள் கூட்டா சேர்ந்து முடிவு எடுப்பாங்க அந்த அமைப்புல. ஆரோக்கியத்துக்கான ஒரு டீம் தான் அது, அதான் உலக சுகாதார அமைப்பு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ரொம்ப கரெக்டா வந்து சொல்லியிருக்கிறீங்க. இதோட தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து தலைநகர் ஜெனீவாவில் இருக்கு. அழகா சொல்லிருக்காங்க. அதுக்கு இன்னொரு மீனிங்கும் வெல்த் ஹெல்த்னு சொல்லலாம். நன்றி.
2: நன்றிங்க.
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வருது. அடுத்த நேருக்கான கேள்வியை நம்ம கேட்டுடலாம்.

0: தமிழகத்தின் நுழைவு வாயில் என்னங்கிறது தான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தமிழகத்தின் நுழைவு வாயில் என்று கூறப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் தான், என்ன அப்படின்னு யோசிங்க. அடுத்து பாடல் கேட்கக்கூடிய நேயர் போன கேள்விக்கு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப அருமையாக வந்து பதில் சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். அட்டகாசமாக பாடல் தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.
1: மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தான்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை.

0: 10:31 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனமர்மதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கேள்விகளை நான் கேட்டுட்டு இருக்கேன். ரெண்டு பதில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். WHO அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து வெல்த் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நான் சொன்னேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம நேர் சொன்னாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் வெல்த் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் உண்டு. ஏதாவது ஒரு நோய் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கட்டுப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு உலக நாடுகள் வந்து சுகாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நிறைய விஷயங்கள் வந்து விவாதிப்பாங்க அந்த உலக சுகாதார அமைப்பில். அடுத்து நம்ம கேள்வி கேட்டிருந்தோம், தமிழகத்தின் நுழைவு வாயில் எது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் அது. பதில் சொல்ல வராங்களா, என்ன பாடல் கேட்குறாங்க நீங்கள் கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சத்யமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், உங்களோட பிரச்சனை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.

0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, காலையில் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டாச்சு. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு எஜமான் படத்துல இருந்து அடிரா குமுத்து ராக்கு இந்த பாட்டு வேணும்.
0: அதான், நீங்க உற்சாகமா இருக்கிற மாதிரி பாட்டு வந்து உற்சாகமா தான் நீங்க கேட்பீங்க.
1: கண்டிப்பா அப்படிதான் கேட்பேன்.
0: ஆனா பேர் மட்டும் சாந்தின்னு வச்சிருக்கீங்க, அதுதான் எனக்கே தெரியல.
1: அப்பாவுக்கு பிடிச்ச பேர் ரொம்ப பிடிக்காது.
0: சாந்தின்னா அமைதினு அர்த்தம். ஆனா நீங்க அதிரடியெல்லாம் இருக்கீங்க. அதாவது அந்த பேரோட அர்த்தத்துக்கு மாற்றா நீங்க இருப்பீங்க, உற்சாகமா இருப்பீங்க இல்லையா?
1: கண்டிப்பா.
0: சரி, நான் கேள்வி கேட்டேன்னா பதில் தெரியுமா? தமிழகத்தின் நுழைவு வாயில் எது அப்படின்னு? உப்பு அப்படின்னு சொன்னாலே இந்த மாவட்டத்தை தான் சொல்லுவாங்க. உப்புக்கு ரொம்ப பிரபலமானது. முத்துன்னு சொல்லலாம். உப்பு
1: தூத்துக்குடி.
0: பாத்தீங்களா, உங்களுக்கு க்ளூ ஒண்ணு கொடுத்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்களே. முத்து நகரம்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்துல முத்து நகரம் தான் தூத்துக்குடிய சொன்னாங்க. உப்புக்கும் பிரபலம், மக்ரோனின்னு சொல்லுவாங்க, மேக்ரோனிம்பாங்க, அதுவும் அங்கே வந்து ரொம்ப பிரபலம்.
1: அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிடுவோம்.
0: கேட்டுக்கோ,
1: நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல.
0: அவ்வளோதான், அதான் நீங்கள் கேட்ட பாட்டு உற்சாகமாக பாட்டு, அதை நாங்களும் இப்போ கேட்க போகிறோம்.
1: ஆ, கேளுங்க. எல்லாரும் கேட்கணும்.
0: ஆமாம், எல்லாரும் கேட்க போகிறோம். சரியா? நன்றி.
1: சரி,
0: நன்றி. அடுத்து பாடல் கேட்கக்கூடிய நேருக்கான கேள்வி, பண்டைய காலத்தில் தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பண்டைய காலத்தில் தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யோசிச்சு வைங்க, எளிமையான பதில் தான். இப்போ இந்த நேர்காக இந்த பாடல் இதோ

0: 10:40 கேட்டுட்ருக்குறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். ஜோதி பேசுகிறேங்க மேடம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணுமா?
1: பாட்ஷா படத்துலேருந்து நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன்.
0: நாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன்.
1: ரூட்டுக்காரன்.
0: உங்களுக்கு நாலு விஷயம் தெரியும்னா என்ன தெரியும்? என்னென்ன தெரு அதெல்லாம் தெரியுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வரியை போட்டு எழுதியிருப்பாங்க வைரமுத்தவர்கள். நம்ம நாலா விஷயம் தெரிஞ்சிருப்போம் இல்லையா? சரி, உங்களுக்கு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, பண்டைய காலத்தில் தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் கொடுத்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக வந்து வீரர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு முதன்மையாக யார் இருப்பாங்க?
1: வீரர்களுக்கு முதன்மையாவா? படைத்தலைவர்களா?
0: படைத்தலைவர்கள் இல்லை, படைத்தலைவன்
1: தான். படைத்தலைவன்.
0: பரவாயில்ல, கிட்ட வந்துட்டீங்களே, அழகாக சொல்லிட்டீங்களே. அருமை அருமை. வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நேர ஆப்ஷன் கொடுத்தோம், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு க்ளூ கொடுத்ததுலே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. தானை தலைவன் அப்படின்னா படைத்தலைவன் அப்படிங்கிறது தான் பண்டைய காலத்தில் சொல்லப்பட்ட பேர். அடுத்து, யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம்? எளிமையான கேள்வி அப்படின்னு நினைப்பீங்க, பதிலை யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பாடல் கேட்கக்கூடிய நேர் யாருன்னு பார்க்கலாம். இப்போ தானை தலைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மன்னன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு, மன்னன் அந்த மாதிரி உண்டு. நிறைய சங்க இலக்கியத்தில் அந்த இரண்டு பொருள் மூன்று பொருள் உள்ள பெயர்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த தானை தலைவன், அதுக்கு வந்து படைத்தலைவன் அப்படிங்கிறது தான் பதில். அடுத்த நேருக்கான கேள்வி கேட்டாச்சு. ஆசிரியர் தினம், யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பதில். அதுக்கு முன்னால் இந்த நேர் விரும்பி கேட்ட பாடல்

0: 10:48 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. அதோட நான் கூட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கும் நேர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புன்னை நகர் ஜெய ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து இல்லிசை மலை. கவிஞர் வாயின் பாடலுக்கு இளையராஜ இசையில் எஸ் பி ஜானகி பாடின பாட்டு. ஒரு ராக தேவதை கடைக்கல் காட்டினால் கனவிலே, அந்த பாட்டு
0: பாடல் கொடுத்ததுல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம்?
1: டாக்டர் ராதாகிருஷ்ணன்.
0: டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், சரியா? எந்த தேதின்னு தெரியுமா? செப்டம்பர் 5. செப்டம்பர் 5 தான் அவங்களுடைய, சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய பிறந்த தினம். நம்ம வந்து ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடுறோம். ஒரு ஆசிரியராக தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவங்களுடைய பணியை வந்து தொடங்கி, அப்புறம் வந்து குடியரசு தலைவராக வந்து ஒரு முன்னேற்றம் காணும் போது அவங்களே வந்து நம்ம ஒரு முன் உதாரணமாக எடுத்து ஆசிரியர் தினம் வந்து கொண்டாடினாங்க. குறிப்பாக உலக அளவில் யுனெஸ்கோ சர்வதேச ஆசிரியர் தினத்தை அக்டோபர் 5 வந்து கொண்டாடுறாங்க, சரியா? நன்றி, உங்களுக்கான பாடல் கொடுத்துலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: அந்த நேருக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். அடுத்து வரக்கூடிய கேள்வி என்னென்னா, சித்தன்ன வாசல் குகை கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பாடலாசிரியர்கள் திரைப்பாடல்களில் சித்தன்ன வாசலை பெண்களுக்கு ஓமையாக வந்து, அதாவது ஒப்பிட்டு சொல்லி கூட நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அந்த சித்தன்ன வாசல் குகை கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பழமையான சித்தன்ன வாசல் குகை கோவில் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது, பதில சொல்ல காத்திருங்க. அந்த நேருக்காக இந்த பாடல்

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைவான நேர் யாரும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: அன்பான அன்பு சொருகினிய காலை வணக்கம். மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் சொன்ன ஆண்டனிப்பா.
0: வணக்கம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அண்ணா நகர் முதல் சிரிப்பா சந்திரபூஷன் இசையில குரல் கொடுத்திருப்பாங்க எஸ்பிபி அண்ட் சித்ராமா.
0: பாடல் கொடுத்த அழகான பாடல்.
1: மெதுவா மெதுவா காதல் பாட்டு.
0: சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சித்தண்ண வாசல் குகை கோவில் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: சித்தண்ண வாசல்
0: நிறைய நேர்கள் கலந்துகிட்டாங்க, பாடல்கள் கேட்டாங்க, நிகழ்ச்சியை நீங்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொன்னவங்க சென்னை பட்டாபி அவர்கள், ஆறுமுகப்பட்டி சாந்தி அவர்கள், முகவர் ஜோதி அவர்கள், நாகர்கோவில் ஜெயக்குமார் அவர்கள், மதுரை அந்தோணி அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பாக வாழ்த்துக்கள். மதுரை அந்தோணி அவர்களுக்காக நிகழ்ச்சி நிறைவான பாடல்.

ஒளித்த பாடலோடு நிறைவு பெற்றது மனம் விரும்புதே. நிகழ்ச்சி கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் 11 மணிக்கு அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹55 மட்டும் செலுத்தி 45-inch டிவி, ₹75 மட்டும் செலுத்தி 75-inch டிவி எடுத்து செல்லுங்கள். ₹787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 இனி நீங்க கேட்கலாம் பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் ஸ்நேகிதியே. ஒவ்வொரு நாளும் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் வந்து ஸ்நேகிதிகள் தங்களுடைய கருத்துக்கள், அனுபவங்கள், ஆலோசனைகள் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பின் நம்மளுடைய நட்பு வட்டாரம் வளர்கிறதா குறைகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேச போகிறோம். நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக உங்கள் கூட இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
6: நான் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. பூபாலன், அதாவது வாழ்க்கையில நமக்கு நிறைய உறவுகள் வந்து கிடைக்கும், ஆனா இந்த சில நண்பர்கள் மட்டும் நம்ம மனசுல எப்போதுமே ஒரு தனி இடம் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துருவோம்.
5: ஏன்னா
6: நம்ம பள்ளி நாட்கள், கல்லூரியில படிக்கும் போது நினைவுகள், அது எல்லாமே நண்பர்களோட பகிர்ந்த சிரிப்புகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது இல்லையா. சே, நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு காலம்ப்பா, அதுக்கு பாட்டு சந்தோஷமா பேசிட்டு பாரு. இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து இப்ப எல்லாம் 2ஆம் கிளாஸ், இப்ப 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க போன்ல வாட்ஸ்அப்ல எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இப்ப பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், அதெல்லாம் மாதிரியான ஞாபகங்கள் வந்து வரும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகள் வந்து பெண்களுக்கு வந்து வந்துடும். பிள்ளைங்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், சமையலை பார்க்கணும், ரொம்ப பிஸி. இப்போ யாராவது ஃபோன் போட்டாலே ரொம்ப பிஸிடா, ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படி சொல்லிடுவாங்க.
5: அதனால வாட்ஸ்அப்பில் தான் சொல்லுவாங்க.
6: ஆமாம், அது கூட வாட்ஸ்அப் தான். திருமணத்திற்கு பிறகு நட்பு வளர்கிறதா இல்லை குறைகிறதா, அந்த தலைப்பில் தான் நம்ம வந்து தோழிகளும் அவங்களோட அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. நீங்கள் கூட கால் பண்ணலாங்க. 0462256113 இந்த எண்ணுக்கும், 2561132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம்.
5: ஆமா, நம்ம நிகழ்ச்சியில முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
6: கண்டிப்பா.
5: ஏன்னா தோழிகள்லாம் இப்பதான் யோசிச்சுட்டு
6: இருக்காங்க,
5: ஆகா நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணணும், எதெல்லாம் யாரெல்லாம் நம்ம சந்திச்சோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க.
6: பழைய நினைவுகளை நம்ம மீட்டை எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது.
5: பொற்காலம் படத்துல இருந்து வைரமுத்து வரிகளில், சித்ரா குரலில், தேவா இசையில்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்துச் செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: கேட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின்

0: சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு, திருமணத்திற்கு பின் உங்களுடைய நட்பு வட்டாரம் வளர்ந்துகிட்டே இருக்குதா குறைஞ்சிக்கிட்டே இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் பேச போறீங்க. முதல்ல பேசக்கூடிய சிநேகிதி யாருன்னு
1: கேட்டலாமா? வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அருமையாக வழங்க வந்திருக்கும் புன்னகையோட வழங்க வந்திருக்கும் கோமதி நடத்துக்கும் நடித்து திலகம் பூபாலசாருக்கும் வணக்கம் சொல்றது உங்கள் அன்பு நேயர் பார்த்து வசந்தா. நல்லா இருக்கீங்களா இருவரும்?
1: நல்லா இருக்கிறோம் வசந்தாமா. அது என்ன நடிப்பு திலகம்?
2: தொடர்ந்து ஏன்னா இப்ப நான் வந்து வேலை பாக்குறேன், பீடிச்சிட்டு போது இருந்தாங்க. இப்ப நான் இப்ப வேலை பாக்குறேன் தோட்டத்துல, எங்கேயோ ஒரு மூலையில இருந்து நீங்க எங்கிட்ட பேசிட்டு
1: இருக்கீங்க.
2: ஆனா எனக்கு நான் சொன்னித்தரணும் கேட்டுக்க, இன்னவரை வாழைப்பிள்ளையும் கேட்டுட்டு இருக்கேன். இப்பவும் எனக்கு எந்த தடையும் இல்ல, ஃப்ரீயா பேசுறேன். வேற வந்து நம்ம தோழிகள் இருக்கிறாங்கன்னா ஒரு சிலவங்க பேசுவாங்க, ஒரு சிலவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அது கேட்டா குடும்ப சூழ்நிலை அப்படி அப்படிலாம் கிடையாது. தோழிட்ட வந்து எப்பனாலும் பேசலாம். அது உண்மையான நட்பு நட்பு இருந்தான் எந்த சூழ்நிலையும் பேசலாம் மேடம்.
1: ஆனா
2: ஒரு சிலவங்க அத விரும்ப மாட்டாங்க.
1: நிகழ்ச்சியில அடுத்த நேயர், அடுத்த தோழி.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வாங்க
0: வாங்க. யாரு?
3: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சுல்தானி அம்மா சொல்லுங்க, உங்களுடைய நட்பு திருமணத்துக்கு அப்புறம் வளர்ந்துச்சா குறைஞ்சுதா?
3: அது குறைஞ்சிது. அதுக்கு ஏன்னா நம்ம அந்த படிச்சதோட அந்த ஃப்ரெண்ட்ஸோ பிரிஞ்சிருந்தோம்.
1: சரி,
3: அதனால நம்மளுக்கு பழைய நட்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம இப்ப ஊர்ல இருந்தா பிரச்சனை இல்ல. இப்ப நான் பம்பாய்க்கு
1: போயிட்டேன்,
3: அப்ப எனக்கு அங்க பம்பாய் நட்பு தான் வந்துச்சு. அந்த நட்பு தான் இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கு.
1: சூப்பர் சூப்பர். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டே இருக்கிறதுனால குறைஞ்சிட்டுங்க.
3: அதுக்கப்புறம் இங்க வந்து இப்ப தான் புது நட்பு. ரெண்டு வரையும் 1970 படிச்ச நட்பு இப்ப தொடர்ந்து.
1: அப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க 70 உள்ள நட்பை.
3: 70 பிரிஞ்சோம். அந்த அதுக்கப்புறம் அது இப்பதான் கிடைச்சிருக்கு.
1: சில நண்பர்கிட்ட மாச கணக்காம பேசாம இருந்தா கூட ஒரு போன் கால் போதும் இல்லையா? பழைய அன்பானா அப்படியேதான் இருக்கும், மாறாது.
3: நட்பும் எப்பவுமோ போனாலும் நல்லா ரொம்ப அன்பா தான் இருக்காங்க. ஆனா மூணுல ரெண்டு வரை பாத்துட்டேன், ஒருத்தையும் இன்னும் பாக்கல.
1: கண்டுபிடிச்சிருங்க, கண்டுபிடிச்சிருங்க.
3: சீக்கிரமா
1: இருக்கான், கண்டுபிடிச்சிடலாம்.
0: சரிங்கம்மா,
3: நம்பர் கிடைச்சிட்டு நம்பர்ல பேசிட்டு தான் இருக்கோம்.
1: பின்ன என்ன,
3: மலையில இருக்கனால இன்னைக்கு அன்னைக்கு பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம்.
1: சரி சரி சரி, நட்பு வளரட்டும். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. அடுத்த தோழியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
0: பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில், உன்னிகிருஷ்ணன் குரலில், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 55 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.
2: ஸ்நேகிதியே கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. திருமணத்திற்கு பின்பு நட்பு வட்டாரம் உங்களுக்கு வளர்ந்துருக்குதா அல்லது குறைஞ்சிக்கிட்டே இருக்குதா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த ஸ்நேகிதியான கேட்டலாமா?
3: வணக்கம்.
4: வணக்கம் எங்க அம்மா. பிரியமான கோமதியா மாட்டேங்குது நீங்க.

0: லட்சுமிக்கு பூவால் கட்டி பேசுறது. கடையில வந்து பீமா.
1: பீமா அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நட்பு
1: குறையுதா திருமணத்துக்கு அப்புறம் வளருதா?
0: திருமணத்துக்கு அதுவும் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க ஒரு சிறந்த நட்பு.
2: அதாவது நம்மளுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இப்ப சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமையும் போயிருக்கலாம்
1: கண்டிப்பா
2: மேரேஜுக்கு அப்புறம். ஆனா நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் போதோ பஸ் ஸ்டாண்ட்ல

0: ஆமா
1: அச்சோ பேரு என்ன டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது
0: எப்படி பேச, அல்லது வேற பொண்ணா இருக்குமா,
1: அப்படியெல்லாம் ஞாபகத்துக்கு
0: இப்படியெல்லாம்
1: வரும்.
0: ஒரு கன்ஃபியூஷன் வந்து, அதுக்கப்புறம் அவங்களும் ஓரளவுக்கு பார்த்து பேசுற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க பேரு இதானா,
1: பழைய நினைவுகள்
0: அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லையா, அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் வந்து ரொம்ப இதா இருக்கும்.
1: அந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள் கூட நடந்திருந்தா தோழிகள் இங்க கூட பகிர்ந்துக்கலாம். அடுத்த தோழி வந்துட்டாங்களா?
0: இல்ல
1: இல்ல, யோசிச்சுட்டு இருக்கிறாங்க எப்ப நடந்துச்சு எங்க நடந்துச்சு.
0: பாடல்
1: போட்டு முடிச்சோன்னே அப்படியே லைன்ல வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்க. இப்ப பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 திருமணத்திற்கு பின் நட்பு வட்டாரம் வளர்கிறதா குறைகிறதா அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க கோமதி, உங்களுடைய அனுபவத்தில்.
2: என்னுடைய அனுபவத்தில் பார்த்தா நட்பு வட்டாரம் வந்து இப்போது இருக்கிற காலத்தில் வந்து நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன அதுக்கு நேரம் தான் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குழந்தைங்க, அடுத்தடுத்து வேலைகள், அதை பார்க்குறதுக்கு டைம் சரியாக இருக்குன்றதுனால அவங்க கூட பேசுகிறதுக்கு கொஞ்சம் வந்து நேரம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வேலை பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ளவங்கள தான் பார்ப்போமே தவிர இதுக்கு முன்னாடி படித்தவங்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஆனால் அதெல்லாம் மீறி எப்போவாட்டு ஒரு டைம் பேசும்போது நல்லாயிருக்கும். ஆ அந்த சாரா, அன்னைக்கு நடந்ததே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு நினைவுகளை மீட்டெடுக்கும் போது அந்த நாள்லாம் நமக்கு ஞாபகம் வரும்போது சே இப்படியே இருந்திருக்கலாமோ. ஆமாம், இப்போ நம்ம குழந்தைங்கள பார்க்கும்போது அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு தோணும். ஆனால் அப்படியே இருக்க முடியாதுல்ல, வாழ்க்கையில் வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதனால் சரி, முன்னோக்கி நம்ம வந்து காலத்துக்கு தக்கன நம்மளும் மாறிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோன்ட்டு வாழ்க்கையில் வந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். தோழிகளும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களையும் எங்க கூட நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் கூட பண்ணலாம் எங்களுக்கு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல் அதனை தொடர்ந்து 12:50 ஸ்நேகிதியில பேசலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29ஆம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
1: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: திருப்பதி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி IIT இயக்குநர் பேராசிரியர் KN சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு

பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 திருமணத்திற்கு பின் நட்பு வட்டாரம் வளர்கிறதா குறைகிறதா அப்படிங்கிற தலைப்புல தான் நம்மளும் பேச முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிட்டே இருக்கிறோம்.
4: ஆமா, நண்பன் அப்படின்னா நிழல் போல சந்தோஷத்திலயும் வருவான், கஷ்டத்திலயும் கூடவே நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லுங்க, திருமணத்துக்கு அப்புறம் நட்பு வளர்ந்துருக்குதா? ஜென்ஸுக்கு பொதுவாவே வளர்ந்துட்டுதான் இருக்கும்னு சொல்லுவாங்க.
3: சரி,
4: அதனால உங்களுக்கு வளர்ந்துருக்குதா, கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கீங்களா?
3: ஒரு சைடு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள குறைஞ்சிருக்கு, ஆனா புதுமையான அதாவது பழமையான நட்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வருஷங்களா அப்படியே டச்சிலே இல்லாம இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து தொடர்புல கிடைக்குது, அது வந்து என்னால வந்து ஒரு என்ன சொல்றது, நம்பவே முடியல. சரி, நம்ம எல்லாம் இவங்களை சந்திப்புமா பேசுவோமா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடிய தருணத்துல
4: கனவா நினைவா
3: அப்படிங்கிற மாதிரி கிள்ளி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு இமெயிலில் வந்து முன்னாடி யாருக்கும் அனுப்பினோம் இமெயில், திடீர்னு அந்த இமெயிலை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை ரொம்ப வருஷங்களா. சரி, யதார்த்தமாக அன்னைக்கு ஓப்பன் பண்ணுமே ஓப்பன் பண்ணுறேன், நான் அனுப்பின மெசேஜுக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ரிப்ளை பண்ணி கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோனில் பேசுவோம்,
4: கிட்டத்தட்ட
3: ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து
4: அதெல்லாம் ஒரு அது அருமையான நினைவுகள் இல்லையா.
3: ஆனால் ஒரு பக்கம் நிறைய நட்புகள் வந்து அப்படியே கேப்லயே விழுந்துருச்சு,
4: விழுந்துட்டு
3: நிறைய பேர் வெளியூருக்கு போயிட்டாங்க.
4: ஆமா,
3: சந்திக்கிறதே வருஷத்துக்கு ஒரு முறை,
4: வருஷத்துக்கு ஒரு முறையே ரொம்ப ரேர் தான், அந்த மாதிரி ஆகி போயிடும்.
3: அந்த அளவுக்கு வந்து போயிடுச்சு. நம்ம சிநேகிதி ஒருத்தங்க வராங்க,
4: கேட்போம். வணக்கம்.
5: வணக்கம்,
4: வாங்க.
3: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: பார்க்கவி அம்மா, சொல்லுங்க. திருமணத்துக்கு அப்புறம் நட்பு வளர்ந்துருக்குதா குறைஞ்சிருக்குதா உங்களுக்கு?
5: குறைஞ்சிருக்கு. அது வந்து எப்படினாலும் நிறைய ரிலேஷன் எல்லாமே நம்மளுக்கு வருவாங்களா, அவங்க கிட்ட பேசுறதுக்கே நேரம் சரியா போயிருது. நம்ம அம்மாவை பாக்கணும், அத்தையை பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிலேஷன் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பேபி வருவாங்க, அவங்களை கவனிக்கணும்.
3: புதுமையான நட்புகள் ஏதாவது கிடைச்சதா? சரி, நீங்க நிறைய நட்புகளை வந்து
5: நிறைய நட்புகள், ஆனா இப்ப புதுசா நிறைய நட்புகள் எல்லாம் வருது இல்ல, பக்கத்துல நிறைய பேர் பேசுறாங்க,
4: திருமணத்துக்கு அப்புறம் நட்பு குறையுதே அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அது கொஞ்சம் மெச்சூர் ஆகி அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா பொறுப்புகளுக்குள்ள நம்ம வந்து வாழ கத்துக்கிற பழகும் போது நட்பு வந்து கொஞ்சம் கேப் உழுது அப்படின்னு தான் சொல்லும். உண்மையான நட்பு அப்படின்றது டெய்லி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது கிடையாது, தேவைப்படும் போது நம்ம பக்கத்துல போய் நிக்கிறது தான் உண்மையான நட்பு அப்படின்னே சொல்லலாம். அதனால நண்பர்களை எப்போதுமே மதிச்சு குடும்பத்தையும் நட்பையும் நம்ம சமநிலையா அழகா நடத்தணும் அப்படின்னாலே வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐயோ நட்பு இல்லையே அப்படின்ற மாதிரி கவலையெல்லாம் இல்லாம ஸ்மூத்தா வாழ்க்கை போகும் அப்படின்னு சொல்லிட்டு
3: நிகழ்ச்சியினுடைய நிறைவான சிநேகிதி.
4: வாங்க.
5: ஹலோ,
3: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
5: நாங்க கல்லடி குடிச்சிருந்து
4: சுப்லட்சுமி அம்மா, சொல்லுங்க.
5: எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க,
4: நட்பும் நல்லபடியா வளரட்டும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நட்புகளை வளர்க்கறதுக்கெல்லாம் ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு, லெட்டர் மூலம்லாம் இல்ல, இப்பெல்லாம் வெறும் நம்பர் இருந்தா சோசியல் மீடியால நம்ம கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாலே போதும் நம்மளுடைய பழைய நட்புகளை மீட்டரலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே மொபைல் பத்தி எல்லா விஷயங்களும் தெரிய தானே செய்யுது, அதனால நட்புகளை மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது. இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி மற்றும்
3: நான் உங்கள் பூபாலன்.

பெண்கள் போற்றும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள் சிநேகிதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: 15 நொடி ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினைப் பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினைப் பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். நமநிலை பண்பலை 102.6 இனி கேட்கலாம். நலம் தானா?
1: உலக உயர் இரத்த அழுத்த தின சிறப்புரை வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள்.
2: May 17th அன்னைக்கு வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. இந்த வருஷத்தோட தீம் வந்து கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன் டுகெதர், செக் யுவர் பிளட் ப்ரெஷர் ரெகுலர்லி, டிஃபிட் த சைலண்ட் கில்லர்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் பிளட் ப்ரெஷர் பொறுத்தளவில் அதை ஸ்க்ரீன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம இருக்குன்னே தெரியாமல் நிறைய மக்கள் இருக்காங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறதே தெரியாமல். ரெகுலராக நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கையோ நம்ம பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். வகைங்கிறது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரின்னு சொல்லுவோம். அதை மெடிக்கலி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நிறைய காரணங்கள்னால வரலாம். மெயினாக வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறனால அண்ட் ஃபுட் ஹேபிட், சால்ட் அதிகமாக எடுக்கிறனால, இதனால் வரக்கூடிய பிளட் ப்ரெஷர் ஒரு கேட்டகரி. தென் ஜெனட்டிக்னாலேயும் வரலாம். இன்னொன்று செகண்ட்ரி ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது, மற்ற சுரப்பிகள் லைக் அட்ரினல் கிளாண்ட் இந்த மாதிரி கிளாண்டில் ஏதாவது பாதிப்பு இருக்குது. இது உடம்பு அதிகமாக வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். நைட் அதிகமாக குரட்டை விடுறவங்களுக்கு கூட பிபி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக கிளாஸிஃபை பண்ணுவோம். பொதுவாக வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த அதிகமாக நம்மளோட ஃபுட் ஹேபிட்டு, வெயிட் அதிகமாக இருக்கிறது, சால்ட் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே சீரியஸ் தான். அதை டிபெண்ட்ஸ் ஆன் த பிளட் ப்ரெஷர். நம்ம பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா 180-200 மேலெலாம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும்போது அது ஆல்வேஸ் சீரியஸ். 200 மேலே இருக்கும்போது சடனாக வந்து பிரெயினில் ப்ளீடு கூட ஆகும். இப்போ 200 பிபி இருக்கிறத தெரியாமல் ஒருத்தர் போய் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஹெவியாக வெயிட் தூக்குறாருன்னா சடனாக பிரெயினுக்குள்ளே ப்ளீட் ஆச்சுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது மெடிக்கல் எமர்ஜென்சி, அப்படியே மயக்கமாயிருவாங்க. அது ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும், பக்கவாதம் மாதிரி வந்து டெவலப் ஆகும் பிரெயினில் வந்து ப்ளீட் ஆனவங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறதே தெரியாது. ஒரு 40-45 வயசு ஒரு மதிப்புள்ள பெண்கள் தான். ஸோ ரெகுலராக அவங்க 1 வருஷத்துக்கு ஒருக்கையோ 6 மாதத்துக்கு ஒருக்கையோ ஹாஸ்பிட்டல் போய் சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறதே அதுக்கு தான். இது ஒரு சைலண்ட் கில்லர் பிளட் ப்ரெஷருங்கிறது அறிகுறி. இது ஒரு சைலண்ட் கில்லர்னால பெருசாக அறிகுறியே தெரியாது. நிறைய பேருக்கு அறிகுறி தெரியாது, பட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் தலைவலி இருக்கலாம், ரொம்ப டென்ஷன் ஆகும்போது தலைவலி வரலாம், கண் கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கலாம், மூச்சு வாங்குறது, செஸ்ட் பெயின், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். முகம் வீக்கமாக தெரிகிறது, கால் வீக்கமாக தெரிகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். 90% ஆஃப் த டைம் இட் இஸ் ஏ சிம்டமேட்டிக், எந்த சிம்டமே இருக்காது. செக் பண்ணால் மட்டும்தான் பிளட் ப்ரெஷரை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் அந்த பிளட் ப்ரெஷரில் ஸ்க்ரீனிங் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் 10 வயசு குழந்தைங்க 11 வயசு குழந்தைங்களே வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவங்க ரொம்ப ஜங்க் ஃபுட் சுகர்லாம் சாப்பிட்றனால வெயிட் அதிகமாகறனால 11-12 வயசு குழந்தைங்களுக்கு கூட பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பொதுவாக ஒரு 18-20 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கணும் கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர். இப்போ அவங்க வெயிட் அதிகமாக இருக்கிறனால இருக்க பிளட் ப்ரெஷரை, வெயிட்டை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் குறைச்சிட்டு, உப்பு, சால்ட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் அதிகமான சால்ட் இருக்கும், அந்த சால்ட்டெல்லாம் கம்மி பண்ணி எடுக்க சொன்னால் ஆப்வியஸாக பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் பொட்டாசியம் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்க சொல்லுவோம். மெக்னீஷியம் ரிச் ஃபுட், விட்டமின் டி, கால்சியம், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷனை கரெக்ட் பண்ணாலே வெயிட்டையும் மேனேஜ் பண்ணும்போது பிபி வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும் ஈஸியாக பிபியை. பட் செகண்ட்ரி காசாக இருக்குது, தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஏதாவது கிளாண்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணால் தான் வந்து ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதாவது ப்ரெஷர் இருந்தால் உங்களுக்கு இதயத்தில் வந்து பாதிப்பு வரும். ப்ரெஷர் இப்போ ஹார்ட்டில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா கிட்னிக்கு வந்து ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாது. ஸோ கிட்னிக்கு எப்போல்லாம் ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் குறையுதோ அப்போ நம்மளோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஏன்னா கிட்னி வந்து அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லாதனால இருக்கிற உப்பையும் நீரையும்

0: வந்து உடம்புக்குள்ளே வச்சுக்கும், வெளியேற விடாது. ஸோ அப்போ வந்து அந்த உப்புச்சத்தும் நீர்ச்சத்தும் உடம்புலேயே தங்குறதுனால ப்ளட் ப்ரெஷர் கூடும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும்போது கிட்னிக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால ப்ளட் ப்ரெஷர் கூடும், அண்ட் ப்ளட் ப்ரெஷர் தன்னாலே அதிகமாக கூட இருந்தால் அதுவும் ஹார்ட்டை வந்து பாதித்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்து காஸ் பண்ணும். ஸோ ரெண்டு விதத்துலேயும் பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு சுகர் இருந்தால் கண்டிப்பாக ப்ளட் ப்ரெஷரும் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். இதை மெட்டபாலிக் சிண்ட்ரோம்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ சுகர் இருக்கும்போது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்குன்னு சொல்லுவோம். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது சால்ட் ரிட்டென்ஷன் கிட்னியில் வந்து அதிகமாக இருக்கும், உப்பு வந்து வெளியேறாது. ஸோ அவங்களுக்கு ஐ மீன் சுகர் இருந்தால் ப்ரெஷரும் கூட சேர்ந்தே இருக்கும், கொலஸ்ட்ராலும் இருக்கும், வெயிட் கெயின் இருப்பாங்க, ஃபேட்டி லிவர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்லிங்க்ட் ஒன்று தான். ஃபஸ்ட்டு நம்ம பிளட் ப்ரெஷர் தான், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா நம்ம இசிஜி கண்டிப்பாக எடுத்து பார்ப்போம், அதில் ஹார்ட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்கலாம். தென் அவங்க கண்ணில் உள்ள ரெட்டினாவில் வந்து நம்ம செக் பண்ணலாம். ரொம்ப நாள்பட்ட ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப நாளாகவே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குன்னா கண்ணில் உள்ள ரெட்டினலில் உள்ள அந்த ரத்த குழாய்களில் வந்து நம்ம சேஞ்சஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு, அப்போ உடனே வந்து இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், கண்டிப்பாக எஃபெக்டிவாக நம்ம மேனேஜ் பண்ணணும். அதே இது இப்போ திடீர்னு கூடின ப்ரெஷர்லலாம் கண்ணிலலாம் மாற்றம் வராது, இசிஜிலேயும் வந்து சேஞ்சஸ் தெரியாது. அப்போ நம்ம டேப்லெட் கொடுத்து நம்ம பிளட் ப்ரெஷரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் என்னென்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்.
1: ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.

ஃபஸ்ட்டு வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து வெயிட் லாஸ் தான். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலே நல்லா எஃபெக்டிவாக வந்து பிபி கண்ட்ரோல் ஆகும். அது சிம்பிளாக ஒரு வாக்கிங் போக சொல்லுவோம், ஒரு 30 மினிட்ஸ் பெர் டே, 5 டேஸ் இன் அ வீக், டோட்டலாக ஒரு 150 மினிட்ஸ், இந்த மாதிரி ஒரு 7,000 to 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி நடந்தாலே அவங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் அதிகம், பிளட் ப்ரெஷர் வந்து எஃபெக்டிவாக கண்ட்ரோல் ஆகும், சுகர்லாம் வந்து நல்லாவே வந்து மேனேஜ் ஆகும். ஸோ தட்ஸ் அ ஃபஸ்ட் திங், வெயிட் லாஸ். அப்புறம் ஃபுட்டில் வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், உப்பு வந்து 5 கிராமுக்கு மேலே எல்லோரும் எடுக்கக்கூடாது, ஒரு டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு. இப்போ 4 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுட்டு த்ரூ அவுட் 24

பிகாஸ் அந்த உப்பு தான் போட்டு அவங்க சாப்பிட்ணும். ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க ஆடட் சால்ட் எடுக்கக்கூடாது. ஊறுகாய், அப்பளம், கருவாடை, வேறு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வரக்கூடிய இந்த எல்லா சிப்ஸ், அதில் எல்லாத்துலேயுமே சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய சால்ட் கண்டென்ட்டே நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த சால்ட்டை வந்து முக்கியமாக கம்மி பண்ணணும். தென் பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸை எடுக்க சொல்லுவோம். பொட்டாசியம், மெக்னீஷியம், இதெல்லாம் வந்து காய்கறிகளில் அதிகமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் காய்கறிகள், பழங்கள், நல்ல அந்த கீரை வகைகள், ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது பொட்டாசியம் லெவல் கிடைக்கும்போது அந்த ரத்த குழாய்கள் வந்து நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் மெக்னீஷியம் ரிச் ஃபுட், மெக்னீஷியம்க்கு வந்து டார்க் சாக்லேட், நட்ஸ் வகைகளில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும், ஃபிஷ்ஷு, ஸோ இதுக்கு வந்து மெக்னீஷியம் ரிச் ஃபுட்டை வந்து எடுக்க சொல்லுவோம். இது வந்து ஜென்ரல் அட்வைஸ், ஒபிசிட்டி அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக இதுதான் வந்து மெயின் அட்வைஸ் வந்து கொடுப்போம் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு. இதே நோயாளிகளுக்கு இப்போ சில டைம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் ரிச் ஃபுட்லாம் எடுக்க முடியாது. பொட்டாசியம் மெக்னீஷியம் ரிச் ஃபுட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக தான் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பொட்டாசியம் லெவல் நேச்சுரலாகவே கிட்னியால் வெளியேற்ற முடியாது. ஸோ பொட்டாசியம் லெவல் அதிகமாகும், அவங்களுக்கு பொட்டாசியம் கம்மியாக தான் எடுக்க சொல்லுவோம். அண்ட் கிட்னி ஃபெயிலியரில் ப்ரெஷர் இருக்கும்போது வந்து அது கண்ட்ரோலுக்கே வராது. கிட்னி ஃபெயிலியர் இருக்கும்போது நம்ம 5-6 மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை சேர்த்து போட்டாலும் சில பேருக்குலாம் வந்து கண்ட்ரோலே வராது. அது வந்து லேட்டரான ஆகக்கூடிய காம்ப்ளிகேஷன். பட் நம்ம ஜென்ரல் பப்ளிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஹைப்பர் டென்ஷன் மைல்டாக அந்த 130-140 இருக்கும்போதே நம்ம ஸ்க்ரீன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். பண்ணியும் நம்மளுக்கு பிபி வந்து 140-150 மேலேயே தொடர்ந்து கூட இருக்குதுன்னா கண்டிப்பாக டேப்லெட் போட்டாவது நம்ம அதை வந்து கம்மியாக வச்சுருக்கணும். அண்ட் ரெகுலராக வந்து நீங்கள் டேப்லெட் போட்டுட்டு இருந்தாலும் ரெகுலராக வந்து பிபி செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா பிபி எவ்வளோ இருக்குது, ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிபி எவ்வளோ இருக்குன்னு ஒரு சார்ட் மாதிரி நீங்கள் உங்கள் ஒரு டைரியில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு உங்கள் டாக்டர் நீங்கள் பார்க்க போகும்போது அவங்ககிட்ட அந்த சார்ட் காட்டணும். நீங்கள் எந்தெந்த டைமில் எப்படி பிபி இருக்குன்னு அவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கு தகுந்த அவங்க டேப்லெட் டோஸை அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலையும் வந்து மாற்ற சொல்லுவாங்க. பிபியை பொறுத்த லெவலில் மெயினாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஸ்க்ரீனிங், நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக வீட்டில் வச்சும் நீங்கள் செக் பண்ணுறது, அந்த தொடர்ந்து செக் பண்ணக்கூடிய அந்த ரீடிங் இருந்தால் தான் டாக்டர்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிக்கு போடுறதுனால பெரிய சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கும்போது. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓவர் ட்ரீட்மெண்ட், பிபி கம்மியாகியும் நம்ம ஒழுங்காக மானிட்டர் பண்ணாமல் கொடுத்தோன்னா கொஞ்சம் தலை சுற்றுறது வரும். இது வயசானவங்களுக்கு திடீர்னு தெரியாமல் கீழே விழுவாங்க. சடனாக இப்போ யூரின் போகும்போது, பாத்ரூம் போகும்போதெல்லாம் சடனாக ஒரு கிடினஸ் ஆகி விழுவாங்க. சில மாத்திரைகள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும் பேஷண்ட்டு காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த டேப்லெட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு இந்த மாதிரி கிடினஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதை பேஷண்ட்டுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன்னு சொல்லுவோம். நைட்டு தூங்கி எழுந்திரிச்ச உடனே வந்து பாத்ரூம் போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 1 or 2 மினிட்ஸ் உட்காந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். சில டேப்லெட்டு கால் வீக்கம் வரும், ஆம்லோடு பின் அந்த மாதிரி, அது ரொம்ப கால் வீக்கம் அவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு டேப்லெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்ப மேஜர் சைட் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ், வரட்டெருமல் மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும் மாதிரி மாத்திரைலாம் போடும்போது. வெயிலில் போகிறது பிபி வந்து ஆக்சுவலி வெயிலில் போனால் நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் தான் ஆகும். பிபி எப்போ கூடனா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த வேலைக்கு தான் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு அவசர அவசரமாக பதற்றமாக ஆங்ஷியஸாகவே இருக்கிறீங்கன்னா அப்பவும் பிபி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள அந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி, அந்த பதற்றம் வந்து கம்மியாக இருக்கும்போது பிபியும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நைட்டு தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் பிபி பொறுத்த லெவலில். நைட்டு 7 to 8 hours நல்ல நிம்மதியாக தூங்கி எந்திக்கணும். தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு சைனாகவே பிபி தான் வந்து கூட காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரத்த அழுத்த நோயாளிகளுக்குன்னா இதுதான் ப்ராப்பர் ஸ்க்ரீனு, ப்ராப்பராக அவங்க பிபியை வந்து செக் பண்ணுங்கள் ரெகுலராக. டேப்லெட்டை வந்து கரெக்டாக டாக்டர் சொன்ன டைமுக்கு கரெக்டாக போடுங்க. உங்கள் பிபியை ஹோம் பேஸ்டாக உள்ள பிபி மானிட்டரிங், நான் சொன்ன மாதிரி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் டைம் பிபியை நீங்களே வந்து வீட்டில் வந்து மெஷர் பண்ணி ஒரு நோட்டில் சார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் டாக்டர்கிட்ட ரிவ்யூ பண்ண போகும்போது அதை பார்த்து உங்களுக்கு வந்து பிபி டேப்லெட்டை வந்து டைட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட ஃபுட்டில் வந்து எக்ஸஸ் சால்ட்டை வந்து கம்பல்சரி வந்து அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ஹோட்டல் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த ஊறுகாய், அப்பளம், இதெல்லாம் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு. ஹைப்பர் டென்ஷன் பொறுத்த லெவலில் ரூல் ஆஃப் 15 ஒன்று நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 50% பாப்புலேஷன் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 50% இருக்கிறவங்களில் 50% தான் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம், டயக்னோஸ் பண்ணுறோம். அந்த டயக்னோஸ் பண்ணதுலேயே 50% தான் வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுப்போம்.

0: அந்த 50% ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களில் ஒரு 50% மக்கள் தான் வந்து அடிக்குவேட்டான கண்ட்ரோல் ஆகிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க பிபிலன்னு பார்த்தா ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க். அந்த ஃபுல் ஐஸ்பெர்க்கில் மேலே டிப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு ப்ராப்பராகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம். ஒரு ஜென்ரல் பப்ளிக் பொறுத்த லெவலில் நம்ம ஹைப்பர் டென்ஷனை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணாலே இந்த ஸ்ட்ரோக் வர்றது, பக்கவாதம், ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், மூளையில் ப்ளீட் ஆகிறது, ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: உலக உயர் இரத்த அழுத்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள்.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் சண்டே ஸ்பெஷல் வணக்கம். இன்னைக்கு உள்ள வேகமான வாழ்க்கை முறையில் நோய் வந்த பிறகு நம்ம வந்து சிகிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் வந்து மருத்துவர்களும் சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது முழு உடல் பரிசோதனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நலந்தான நிகழ்ச்சியில் தெரிஞ்சிக்க போகிறோம் இனிமையான பாடல்களோட.

நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனிமையான பாடல்களோட. முழு உடல் பரிசோதனையினுடைய அவசியம் பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நம்ம உடல் எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம நல்லா தானே இருக்கும், நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நினச்சாலும் உண்மையிலே உடல் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் ஏன்னா நம்மளுடைய பல நோய்கள் வந்து ஆரம்பத்தில் எந்த அறிகுறிகளையும் வந்து காமிக்காதான். அதனால தான் குறைஞ்சது வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய உடல் முழுவதையும் பரிசோதனை செய்வது வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. இந்த முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல் நலத்தை முழுமையாக மதிப்பீடு செய்யக்கூடியது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இரத்த அழுத்தம் எப்படி இருக்குது, இரத்த சர்க்கரை, கொழுப்பு அளவு, சிறுநீரக கருப்பை செயல்பாடு, இருதய நுரையீரலினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, இப்படி உடலில் உள்ள எல்லா முக்கிய உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை பரிசோதனை செஞ்சு அதன் மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் இப்போ நம்ம மாற்றிக்கிடணும், எதெல்லாம் குறைச்சிக்கிடணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நமக்கு வந்து மருத்துவர்கள் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. அதனால் இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கரெக்டாக பண்ணிட்டால் கூட நம்ம உடலில் உள்ள பிரச்சனைகளை முன்னுக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எளிமையாக நம்ம வந்து சரி செஞ்சிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. முழு உடல் பரிசோதனை செய்கிறதால நமக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், நன்மைகள் கிடைக்குது, அதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிகிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து முழு உடல் பரிசோதனைலாம் செய்யவா செஞ்சாங்க. அவங்க எல்லாருமே 90-100 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழலில் மாறி வரக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள், மன அழுத்தம், தூக்கம் குறைவு, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளால் நமக்கே தெரியாமல் உடலில் சில உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்கிறாங்க. அதை ஆரம்பத்திலேயே நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அந்த முழு உடல் பரிசோதனை தேவை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிறேனே, அதாவது 35 வயசுள்ள ஒரு நபர் வந்து அவருக்கு உடலில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே இரத்த சர்க்கரை சோதனையில் வந்து அவருக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோதனை செஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை முன்னக்கூட்டியே தெரிவதால் அவரோட வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள், என்னென்ன உப்பு குறைச்சிக்கிடணுமா, டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லா தூங்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் நோய் பாதிப்பை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நலமாய் வாழ வழிகாட்டும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வங்க. ஒரு சின்ன பரிசோதனை நம்மளை வந்து நாளை பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கலாம். அதனால் இதுவரைக்கும் பல வருஷங்களாக நீங்கள் வந்து முழு உடல் பரிசோதனை செய்யாமல் இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நாளைக்கு நன்றி சொல்லும். உங்களுக்கு இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலா

0: இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக வரும் 31 உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800 11 7800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29 வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21 இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128 மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 1,000,000 கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை

0: கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 1,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. புதுகையிலிருந்து சரவணன்.
1: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ள போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15 தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டுமென மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6,00,000 ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: கிருஷ்ணகிரி எள்ளுக்குட்டை ஏரியில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 1,000,000 மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20,00,000 மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: கேட்டு இருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 நிலம் தானா.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
3: உள்ள இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பயம், ஒன்று படிப்பை பற்றின பயம், இல்லை அவங்க வந்து நம்ம என்ன ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயம், அந்த மாதிரி பயமே தேவையே இல்லை. நமக்குன்னு ஒரு பாதை கண்டிப்பாக இருக்கும், அந்த பாதையில் நம்மளுடைய பாதத்தால் தான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த மன தைரியம் இருக்கணும். ரெண்டாவது கவலைகள், அதாவது கவலையோ குழப்பமோ இன்றி, கவலையோ குழப்பமோ இன்றி ஒவ்வொரு நாளையும் வரவேற்று தனக்கு விதிக்கப்பட்ட செயல்னால், படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன படிக்கிற வேலை, வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற வேலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க்கு இருக்கும். அதனால் தனக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்து சந்தோஷமாக பயமின்றி வாழுங்கள். பயம் இல்லாமல் நல்லா வாழணும். நல்ல நண்பர்களை உருவாக்கணும். நல்ல நண்பர்கள் கிடைக்கட்டால் கூட நம்ம நண்பர்களை, நல்ல நண்பர்களாக நம்ம உருவாக்கிடணும். உங்களோட வேலையில் இளைஞர்கள் அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை ஒழுங்காக செய்யணும். படிக்கிற பிள்ளைங்க படிங்க, விளையாடுற பிள்ளைங்க வயசு உள்ளவங்க விளையாடலாம், வேலை பார்க்கக்கூடிய வயசு உள்ளவங்க வேலைக்கு போயிருங்க. இப்படி அவங்கவுங்களுக்குள்ள கடமைகளை நம்ம ஒழுங்காக செஞ்சோம் அப்படின்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக இருக்கும். உணவு மட்டுமே நம்ம வச்சு உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு தவறு. இன்றைய உள்ள காலகட்டத்தில் எல்லா வீட்லேயுமே வந்து 2 பைக்கு 3 பைக்கு 2 காரு 3 கார் இருக்குது. வீட்டு வாசலில் கேட்ட தொடர்ந்து பைக்கில் ஏறுறாங்க, காரில் ஏறுறாங்க, கடையில் போய் இறங்குறாங்க, அங்கேருந்து அப்படியே வர்றாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதுதான் வந்து ரொட்டீனான ஒரு பழக்கமாக இருக்குது. ஒரு சிலர் தான் வெகு ஆச்சரியமாக காலையில் இருந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறத நம்ம முன்னே இப்போ பார்க்க முடியுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் கூட நம்ம வெளியில் நிறைய நடைப்பயிற்சி வரக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க, இப்போ அவங்களையும் பார்க்க முடியலை. மாடர்னாக வந்து ட்ரெட்மில் வச்சுருக்கிறேன், அது வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் காலை வேளையில் எழுந்து நடைப்பயிற்சி ஒரு சிறந்த ஆரோக்கியத்திற்கான வழிமுறை. நீங்கள் கைகளை வீசி நல்ல ஸ்டெப் போட்டு நடந்து போகும்போது நமக்கு வந்து இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் நீங்கும், மூளை வரைக்கும் ரத்தத்தை வந்து சரியான முறையில் செலுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து தசை நார்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி விரிகிறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உடலுடைய பலம் வந்து அதிகரிக்கும். அதனால் அந்த காலை வேளையில் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். இல்லை அப்படின்னா விளையாடுற பிள்ளைங்க விளையாடலாம், நிறைய இருக்குது விளையாடுறதுக்கு ஆப்ஷன், நிறைய இருக்குது ஆரோக்கியத்துக்கு. இதெல்லாம் பண்ணினாங்கன்னா இதிலே இவங்க வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இதனால் அவங்களுக்கு வந்து உடல் எடை சீராகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து சீராகும், அவங்க தேவையற்ற ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காது. நீங்கள் விளையாண்டு வர்றவங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, டெய்லி விளையாட போகிறாங்க, கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க நல்லா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மைண்டில் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுது. அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு காலையில் 8 மணிக்கு எந்திச்சு பஸ்ஸை பிடிச்சி காரை பிடிச்சி ஸ்கூலுக்கு ஓடுறேன் அப்படின்ற பிள்ளைங்களை விட கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு வாக் பண்ணுறோம், அப்பா கூட விளையாடுறேன், டென்னிஸ் விளையாடுறேன், இல்லை எதாவது பண்ணுறோம், அவங்களுக்கு இன்னும் கூட செயல்திறன் அதிகரிக்கும். அப்போ அந்த உடலில் வந்து ரத்த ஓட்டமானது உடல் முழுவதும் சரியான நிலையில் பரவி ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது தான் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அதனால் இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக உடல் பயிற்சியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்
1: கொடுக்குறேன். நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் வழங்கியவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
0: நிறைவு பெற்றது நலம்தானா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சல்.
4: Good afternoon. This is Akashwani and I'm Shagun Chopra with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to reach Gothenburg this afternoon on a 2-day visit to Sweden. Will hold talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI and defense. India and Netherlands elevate bilateral relationship to strategic partnership. 17 agreements signed to strengthen collaboration in key areas. India condemns attacks on commercial shipping in Strait of Hormuz as unacceptable. Says disrupt

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். 2:16 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு பயணம் மேற்கொள்வோம் இல்லையா மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு கேட்டிங்க அப்படின்னா எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவோட மலையரசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடச்சாத்ரி அந்த மலைக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோம். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன், உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. என்னடா இது சிட்டிக்குள்ளேயே டிராஃபிக்லேயே மாட்டிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப போர் அடிக்கும்ல. இன்னைக்கு வாங்க ஒரு கற்பனை பயணமாக கர்நாடகா பக்கம் அப்படியே போயிட்டு வரலாம். கர்நாடகாவோட ஷிமாகோ மாவட்டத்தில் மேகங்களுக்கு நடுவில் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கொடச்சாத்ரி மலைக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். இது கர்நாடகாவோட இயற்கை பொக்கிஷம்னு கூட சொல்லுவாங்க. அங்கே அப்படித்தான் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியிருக்கிறாங்க, ஏ ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாங்க. வாலி வரிகளில் பாடல் இதோ கேட்டு ரசிங்க.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கொடச்சாத்திரி பகுதிக்கு தான் போகலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கொடச்சாத்திரி போனீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த 4x4G ப்ரைடு இருக்குது. அப்பா ரோடுன்னு ஒன்று அங்கே இருக்கவே இருக்காது. பெரிய பெரிய பாறைகள், சேறு, செங்குத்தான திருப்பங்கள், இல்லை அந்த டிரைவர் ஜீப்பை ஓட்டும்போது ஹார்ட் பீட்டே எக்குறோம் அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி வளைவு சுழிவுகள்லாம் போகும்போது அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணமாக இருக்கும். அந்த மரங்களுக்கு இடையில் புகுந்து போகிறப்போ வர்ற அந்த மண் வாசனை இருக்க நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குமாங்க. வேறு லெவல் அட்வென்ச்சர் ட்ரிப்பு அப்படின்னே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆஃப் ரைடிங் ரசிகர் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு இடமாக கூட இருக்கும். அப்படியே நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே என்ன பாடல் கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிணி, ஜி வி பிரகாஷ்குமார் பாடியிருக்கிறாங்க. ஏ ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில் பாடல்

திருநாடு நிகழ்ச்சியில் கர்நாடகாவோட மலையரசின்னு சொல்லக்கூடிய கொடச்சாத்திரி இடத்த தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சரி, ஜீப்லேயே போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நானே நடந்து போய் அந்த மலையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஹிடுலுமெனே அப்படின்னு ஒரு நீர்வீழ்ச்சி வந்து இருக்குதாங்க, அது வழியாக நம்ம ட்ரெக்கிங் வந்து பண்ணலாம். ஒரு அடர்ந்த காடு, சலசலன்னு ஓடுற ஓடை, அப்புறம் திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அருவி. அந்த அருவி தண்ணியில் ஒரு குளியல் போட்டுட்டு மேலே ஏற ஆரம்பித்தா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா டயர்ட்னஸும் அப்படியே பறந்து போயிருமா? இப்போ உங்கள் மனசை பறக்கடிக்கிற மாதிரி ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. நெஞ்சு நிலைய திரைப்படத்திலிருந்து ரவிக்குமார் வரிகளில் தேவா இசையில் உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்டிருச்சிங்க.

2:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து மணி திருநாடு நிகழ்ச்சி. கொடச்சாத்திரி வெறும் ஜாலி ட்ரிப் மட்டும் கிடையாதாங்க. இதோட மலை உச்சியில் சர்வங்ஸ் பீடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது ஆதிசங்கரர் தவம் செஞ்ச ஒரு புனிதமான இடமாக இதை கருதுகிறாங்க. அங்கே நிற்கும்போது வர்ற ஒரு அமைதி வந்து மனசு அப்படியே லேசாகக்கூடிய அளவுக்கு அவ்வளோ தூரம் வந்து அமைதியாக இருக்குமா. அங்கே ஒரு இரும்பு தூணும் இருக்குதான். இது 100 வருஷமாக துருவே பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு தூண் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியலும் ஆன்மீகமும் கைகோர்க்கிற ஒரு இடமாக இந்த கர்நாடகாவோட கொடச்சாத்திரி இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. பிரியம் திரைப்படத்திலிருந்து கோபால் சர்மா அனுஸ்ரீராம் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:44 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில கர்நாடகாவோட மலையரசின்னு சொல்லக்கூடிய கொடச்சாத்திரி மலையை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இங்கே கொடச்சாத்திரி மலையில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சன்செட் அப்படின்றது தான். மலை உச்சியில் இருந்து பார்க்கும்போது தூரத்தில் இருக்கிற அரபிக்கடலில் அந்த சூரியன் அப்படியே மெதுவாக இறங்குமா, வானம் பூரா ஆரஞ்சு சிவப்புன்னு கலர் அடித்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் மேகங்கள் உங்கள் காலுக்கு அடியில் தவழ்ந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த உலகத்தையே மறந்துருக்கக்கூடிய தருணமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. குஷி திரைப்படத்திலிருந்து தேவன் சௌமியா ரோஹா பாடியிருக்கிறாங்க, எஸ் ஜி சூர்யாவும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஒளி மட்டுமல்ல உணர்வுகளின் உறவாக என்றும் நம் இதயத்தில் ஒழித்து கொண்டே இருக்கும் ஆகாஷ்வாணி. 90 வருட மக்கள் பணியில் ஆகாஷ்வாணி. 2:52 ஆயிட்டிருக்கு. நேர்களே, அடுத்ததாக 3:02 குக்கு நிகழ்ச்சி இருக்குது. அதில் உங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாக நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794. மறுபடியும் சொல்கிறேன், 9443360794. இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல், படம், இடம்பெற்ற திரைப்படம் அதை அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப பாடல் ஒழிக்கக்கூடிய நேரம் 3:02. அதே போல 5:02 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி இருக்குது. அதில் குழந்தைகள் மட்டும் பங்கேற்கலாம் நிகழ்ச்சியில். 2:00 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடச்சாத்திரி அந்த இடத்த பற்றி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக ஒரு முறையாவது நாம் போக வேண்டிய இடம் அது. அங்கே போகணுன்னா நல்ல ஷூ, கொஞ்சம் எனர்ஜி ஃபுட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அப்புறம் மழை பெய்கிற மாதிரி இருந்தால் ரெயின் கோட்டு, இதெல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம எடுத்து வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை வந்து எல்லா இடத்துக்குமே, சுற்றுலாத்தலங்கள் எங்கே போகிறோமோ அந்த இடத்துலலாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இயற்கையை பாதுகாக்கணும். இந்த வார இறுதியில் கூட நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். ஏன்னா இப்போது லீவு தான் இல்லையா? சரி நேர்களே, மீண்டும் இன்னொரு சூப்பரான பயணத்தில் நம்ம சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ரச்சகன் திரைப்படத்திலிருந்து SBB பாடியிருக்கிறாங்க. சுக்வந்தர் சிங்கும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, தொடர்ந்து கேட்டே இணைஞ்சிருங்க.
1: Into this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகள்

இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றன. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கணினி யுகத்தின் கற்கண்டு ஹைக்கு நிலை பண்பலை 102.6 இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். ஆமாங்க, நம்ம நிலை பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நம்ம குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. மறந்து போய் கால் பண்ணிடாதீங்க, மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்க. நம்பர் சொல்கிறேன், 944-33-60-794. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் சேர்த்து அனுப்புங்க. சார் சார், மறுபடியும் அந்த நம்பரை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்தா ஒரு முறை சொல்கிறேன், 944-33-60-794. நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னா அது ரொம்பவே மகிழ்ச்சியாக தானே இருக்கும். அதுவும் நம்ம கேட்கக்கூடிய உடனே இப்போ கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேரத்தில் கேட்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற எங்கேயும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? அப்படி நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யாருடைய பாடல் அப்படின்னு கேட்க போகிறோம் அப்படின்னா, ராஜபாளையம், ராக்கப்பன், பிச்சையம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன் இவங்களுடைய விருப்பமான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. எந்த படத்திலிருந்து? மா வீரன் படத்திலிருந்து. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கூக்கு நேர் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேர் பாட்டு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அடுத்து யாருடைய பாட்டு அப்படின்னா அறந்தாங்கி ஐயப்பன் அவங்களுடைய விருப்பமான பாடல் தான் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

3:14 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கன்சி சாரணி எம் கே வல்லமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஊர் பேரை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீமா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். மறக்காமல் நீங்களும் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுடைய பாடலும் கண்டிப்பாக இடம்பெறும்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நம்ம நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருடைய பாடல்? சிந்து பூந்துரை முருகன் உச்சிமாகாளி அவங்களுடைய விருப்பத்தான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல இருந்தான். கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ்ல நம்ம நிலை பண்பலை 102.6. அடுத்ததா யாரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க, எந்த படத்துல இருந்து? சேரன் பாண்டியன் அப்படிங்கிற படத்துல இருந்தா பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியை சேர்ந்த பத்மா அவங்களுக்கான பாடலை வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

6:30 ஆக போகுது. நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ்ல நிகழ்ச்சியில் அடுத்ததான் யார் என்ன பாட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜங்ஷனை சேர்ந்த மிருதுனா அப்படிங்கிறவங்க தான் பாட்டு கேட்டிருக்காங்க. எந்த படத்துலேருந்து? நினைத்தேன் வந்தாய் படத்துலேருந்து. சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைந்திருங்கள்.

0: 4:34 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பில சூப்பரா நேர்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதிக நேர்கள் வந்து விடுகதையோட தான் வராங்க இல்லையா?
1: ஆமா இல்ல,
0: இந்த விடுகதையை விட்டுட்டு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஜாலியா பேசுறதுக்கும் நீங்க கொஞ்சம் ரெடி ஆகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா யாரு பேச போறாங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
0: வணக்கம். என்ன இது, நமக்கே அடிக்கடி ரிங் அடிக்காங்க. ஓகே, அடுத்த ஒரு நேர் வந்துட்டாங்க, கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப அழகா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க.
1: நன்றி சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேம்மா. அழகிய நம்பி,
0: திருநெல்வேலி அழகிய நம்பி சார்.
2: நிகழ்ச்சியை டெய்லி கேட்கறதா எங்க வேலை.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார், தொடர்ந்து கேளுங்க.
2: ரொம்ப நல்லா நடத்துறீங்க பிரமா சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி. உங்களுக்கான நம்பர் இதோ.
2: 4
1: நீங்க தான் சொல்லணும்.
2: ஒரு நினைவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க.
2: நான் எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு சம்பவம்
1: சொல்லுங்க.
2: ஸ்கூல்ல ஒரு பையன் ஏதோ பணம் ரூபாய் எடுத்திருக்கான். அவன் பேரு ரோலண்ட்.
1: ராபின் ஹுட்டா?
2: ரோலண்ட் வந்து ஒரு 10 ரூபா எடுத்தான், நான் பாத்துட்டேன். அவன் எப்படியா நம்ம கேக்கணும், ஏன் ரூபான்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணான்.
1: இன்னொருத்தன்
2: 2-3 பேர் சேர்ந்து ஆக்ட் பண்றாங்க. ரூபாய் தொலைச்சிட்டான், கரெக்டா 10 ரூபா போட்டான் அப்படின்னு. அவன்கிட்டே போய் பத்தாம் பாத்தியா இந்த மாதிரி ஒரு 10 ரூபா மிஸ் ஆயிடுச்சேன் சொல்லி சொன்னாங்க. அவன் உடனே இங்க வாக்கண்ணா, நான் வந்து 100 ரூபா எடுத்தேன், 10 ரூபா நான் தாரேன்
1: அப்படின்னா.
2: 100 ரூபா எடுத்தேன்.
1: 100 ரூபாய் பெரிய விஷயம்.
2: கடையில டீ கடையில அப்போ ஒரு காபி வந்து 25 பைசா அப்போ காபி.
1: அந்த காலத்துல ஒரு அந்த சமயத்துல 10 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு சமைச்சே சாப்பிட்டுருவாங்க. ஒரு நாள் அப்படியே கண்ணு முன்னாடி காட்சியை தத்ரூபமா நாங்க அப்படியே அந்த ரோலன் அந்த தேடுறது, அதாவது சொல்றது முக்கியம் இல்ல, அந்த காட்சி

0: அப்படியே எங்களுக்கு கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி
1: சந்தோஷம்ங்களா?
0: சொன்னீங்க. 1976 கூட்டிட்டு போனீங்க, ரொம்ப நன்றி சார்.
1: வாழ்க வளமுடன்.
0: நன்றி சார்.
2: வணக்கம்.
0: கரண்ட்லி பிஸி.
2: கரண்ட்லி பிஸியா? வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ.
2: வணக்கம்
0: சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரை ஜவஹர் ஆண்டனி.
2: ஜவஹர்புரம் ஆண்டனி சார், உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்துலாமா?
1: சகோதரருக்கும் சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கம். ரெண்டு இருவரும் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார்.
2: உங்களுக்கு பாருங்க,
1: கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன்.
2: உங்களுக்கான நம்பர் மூன்று.
0: மூன்று
1: மூன்றுக்கு என்ன பேர்?
0: நாங்க தான் கேட்கணுமா?
2: நம்ம தான் கேட்கணும்.
1: கேட்குது.
0: சரி, நான் சிச்சுவேஷன் சொல்றேன், நீங்க அந்த சிச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணலாம் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ஃபோன் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போறாரு. ஃபோன் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போறாரு. மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு போறாரு.
1: ஃபோன் எடுத்துட்டு அலைபேசி எடுத்துட்டு மார்க்கெட்
0: மார்க்கெட்டுக்கு போறாரு. மார்க்கெட்டுக்கு போகும்போது அவருக்கு வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல, இப்போ வந்து நமக்கு நம்மளோட காலும் அங்கே நமக்கு நேயர்களுக்கு கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. சிச்சுவேஷனை மாத்தி நீங்க எங்களுக்கு கூப்பிடுறதுக்கு பதிலா நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து ஃபோன் எடுத்துட்டு வானொலியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ஐயோ வானொலியிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக அட்டன் பண்ணிட்டார். அட்டன் பண்ண உடனே என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜே கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர், இல்லை இல்லை சார், நான் வந்து மார்க்கெட்டில் நிற்கிறேன், எனக்கு ஒரே ரொம்ப இறைச்சலாக இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது, ஏன் என்ன பதறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டுக்கு வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்தாங்க, அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கு என்கிட்ட கண்ணாடி இல்லை, அதனால நான் வந்து யார்ட்டையாவது கொடுத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்த இறைச்சல்ல அது வேற எனக்கு ஏதோ மாதிரி கேட்குது, இருந்தாலும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. நம்ம கிட்ட பேசிட்டே வாங்கிட்டு போயிட்டாரு. அங்கே போனால் அடி சமயத்தையா விழுது. மாற்றி மாற்றி வாங்கிட்டு போயிட்டார். அப்படி என்ன வாங்கியிருப்பாருன்னு சும்மா உங்க கெஸ்ஸிங்ல சொல்லுங்க.
1: மாத்தி மாதிரி ஜாமான் வாங்க போறது வேற என்னத்தையாவது தேவையில்லாத, என்ன சொல்லி விட்டாங்களோ அதன்படி வாங்காம வேற என்னது தேவையில்லாத வாங்கியிருப்பாரு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. ஆனா அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு லெட்டர் மாறினதுலதான் அவருக்கு அங்க அடி விழுந்தது.
1: அடி விழுந்தது கண்டிப்பா. சரி, அதான்
0: அவரு அரை கிலோ இஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ்ல அவருக்கு வந்து அவர் கேட்டதா அவருக்கு வந்து தோணுச்சுது. அவங்க கேட்டது ஆக்சுவலா அரை கிலோ இஞ்சி.
1: இஞ்சி?
0: ஆமா. இவங்க வந்து வாங்கிட்டு போனது மாத்தி வாங்கிட்டு போனாங்க. என்ன வாங்கிட்டு போயிருப்பாங்க சொல்லுங்க?
1: பதிலாஷன்
2: அடுத்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. குட் பேட் அக்லி படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேயர்களின் விருப்பங்களோடு என்றும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள். இன்று மாலை 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் குட்டீஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள். கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். பொதிகை தம்பி தாயம் விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்து யார் விளையாட போகிறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா?
1: சென்னையிலேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
0: சென்னையிலேருந்து மாலினி தேவி.
1: பாடல்
0: வரிய சொல்லி எத்தனை படமா?
1: ஆமா, நான் பாடுறேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச பாடுதான். ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசை சுகத்தில் தோண்டிய முத்து. இது வந்து மூணு படம் வருது, அதை சொல்லிருங்க.
0: ஆழக்கடலில் தோன்றிய முத்து,
1: ஆசை சுகத்தில் தோண்டிய முத்து.
0: ஆசை முத்து,
2: ஆசை முத்து. ஆழ்கடலா? கடல், கடல்,
0: கடல்.
1: கரெக்ட், கரெக்ட். ஈஸியா
2: உண்மையிலேயே அவங்களும் ஆழ்கடல்ல தேடின முத்து தான். சென்னையில இருந்து வந்திருக்காங்க.
0: வணக்கம்.
3: இரு அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சார்.
0: உங்களுக்கான நம்பர்
3: என்ன பண்ணணும்?

0: அது பேர் என்ன, ஆடியோ லான்ச் அப்படிங்கறது குடுத்துட்டாங்க. ஓகேவா, பழைய படம் அன்பேவா படத்துல ஆடியோ லான்ச். ஓகேவா, பிளாஷ்பேக்கு போறீங்க, அங்க வந்து நம்மளுடைய நடிகர்கள் நடிகைகள் சரோஜாதேவி அம்மா, நம்ம எம்ஜிஆர் சார் எல்லாம் இருக்காங்க. அங்க போய் நீங்க ஒரு சூப்பரா இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கறத கொடுத்து ஆடியோ லான்ச் காம்பேரிங் பண்ண போறீங்க. அதுதான் உங்களுக்கான டாஸ்க். எப்படி இருக்க போகுது, என்ன பேச போறீங்க, எந்த கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணோம். கமான்,
1: பழைய
0: காலத்து நபர்கள் தான், இப்ப இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தகுந்த போல அந்த காம்பேரிங் கொடுக்கணும். எப்படி அந்த மியூசிக் எல்லாம் வருவாங்கல்ல, அதே மாதிரி
2: ஆடியோ லான்ச் வந்து நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் அப்படின்னு
0: அப்படித்தானே.
2: அனைவருக்கும் வணக்கம். இங்க யாரெல்லாம் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப்ல பார்க்க முடியாத லெஜெண்ட்ஸ் எம்ஜி ராமச்சந்திரன், பி சரோஜாதேவி, இவங்க எல்லாரையுமே நம்ம இன்னைக்கு நேரடியாக களத்தில் பார்க்குறோம். பார்த்து ஸ்டேஜில் இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாருமே அவங்க முன்னாடி தோன்ற போகிறாங்க. அதுவும் சூப்பரான திரைப்படம் அன்பே வா, அது உங்களுக்கு ரீ ரிலீஸ் பண்ண போகிறோம். அதோட பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்னைக்கு வந்து அதில் சீஃப் கெஸ்ட்டாக வந்து இது அவ்வளோத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காட்பாடி சந்திரசேகர் அவர்கள். வாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரோக்ராமை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்.
1: சூப்பர் சூப்பர், அருமை அருமை, நல்லா தொகுத்து வழங்குனீங்க மேடம், நன்றி.
2: அது வரை சொல்லலையே இன்னும்.
0: இல்ல இல்ல இல்ல, நான் அப்படியே யோசிச்சிருக்கேன், அடுத்து ஆடியோ லான்ச்க்கு மேம்க்கு புக் பண்ணிட்டு போறாங்க ஆட்கள் கேட்டு.
2: தேங்க் யூ சார்.
0: இதே மாதிரிதான் இருக்கும், அவங்க பேசுறது அப்படியே கேட்ச் பண்ணி சூப்பரா அதே மாடுலேஷன்ல பேசுனீங்க, வேற லெவலுக்கு பின்னி படல எடுத்துட்டீங்க மேம்.
2: தேங்க் யூ சார், தேங்க் யூ.
1: நன்றி நன்றி, நீங்கள்
0: சேர்க்கல. இதுவரைக்கும் நன்றி.
2: நன்றி சார்.
1: சோ இதே மாதிரி தான் ரொம்ப வித்தியாசமான ஏதாவது ஒரு சில தலைப்புகளை நமக்கு சூழ்நிலை எடுத்து வந்து பேசுறது
2: சமையா இருந்தது. எனக்குமே ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப நாள் ஆசையும் கூட, அதே எனக்கு டாஸ்கா கொடுத்தானே எனக்கு ரொம்ப ஹாப்பி.
1: அனைமா இனிமே அடுத்து உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் நினைக்கிறேன்.
2: அன்பே வரி ரிலீஸ் ஆனாலும் ஆகும், காட்பாடி சந்திரசேகர் சாரே கூட வருவாரு, பாத்துக்கோங்க.
1: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: மளிகை தும்பை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம நெருங்கிட்டு இருக்கிறோம். ஆமாங்க, நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பரமன்குறிச்சியில இருந்து சுகன்யா.
0: பரமன்குறிச்சி சுகன்யா, உங்களுக்கான நம்பர் 2.
1: யார் கேக்கணும்?
2: நீங்கதான்,
0: நீங்க தான் கேக்கணும்.
1: நான் வந்து ஒரு டயலாக் சொல்றேன், அதை நீங்க சொல்லுங்க.
2: சூப்பர், சொல்லிருவோமே.
0: சொல்லுங்க.
1: கடவுள் இல்லைன்னு சொல்றா பாரு அவனை நம்பலாம், ஆனா நான் தான் கடவுள் சொல்றா பாரு அவனை மட்டும் நம்பவே கூடாது.
2: கடவுள் திரும்ப சொல்லுங்க.
1: கடவுள் இல்லைன்னு சொல்றா பாரு அவனை நம்பலாம், ஆனா நான் தான் கடவுள் சொல்றா பாரு அவனை மட்டும் நம்பவே கூடாது.
2: சூப்பர்.
0: கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாரு அவனை நம்பலாம்.
2: நிகழ்ச்சியினுடைய
0: நிறைவான நேயர், வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம்.
2: கேக்குதா?
0: இருக்கீங்க, சொல்லுங்க.
3: கேக்குது மா. சங்கரன்ல இருந்து கோட்டியப்பன் பேசுறேன்.
0: எங்க இருந்து?
2: கோட்டியப்பன் சார், சங்கரன் கோவில்.
0: சங்கரன் கோவில். ஆ, உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்தறலாமா?
3: ஆ, போடுங்கமா.
0: 4. மறுபடியும் உங்களுக்கு தான் கேள்வி. ஆ,
3: இந்த
0: என்ன வச்சிருக்கீங்க?
3: தமிழ் மாதத்துல 4 எழுத்துக்கள் உள்ள மாதங்களை மட்டும் சொல்லுங்க.
0: 4 எழுத்துக்கள் உள்ள
3: மாதங்கள்.
0: மாதங்கள்
2: 4 எழுத்து.
0: பங்குனி,
2: சித்திரை.
0: அடுத்து பங்குனி சித்திரை
2: மார்கழி.
0: ஐப்பசி.
3: ஐப்பசி
2: அவ்வளவுதான்.
0: நீங்களா
2: யோசிச்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில தேடுங்க, எங்க வாழ்க்கையை கேளுங்க, நம்ம எப்படி ஷேர் பண்ணி சூப்பரா என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா அவங்களும் நம்மள நிறைய கேள்வி கேட்டாங்க, நம்மளும் அவங்கள கேள்வி கேட்டோம். ஆக மொத்தம் டை ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் 6-6 மார்க் எடுத்திருக்கோம்.
0: அப்படியா?
2: ஆமா. அதனால கிளாப் போடுவீங்களா இல்ல நாங்களே கிளாப் பண்ணிக்கலாமா?
0: நம்மளே கிளாப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு.
2: ஓகே, தேங்க் யூ. ஓகே,
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலைப்பண்பலை 102.6-இன் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம்.
2: மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
0: நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. தங்களான் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையில் அதனை தொடர்ந்து உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். அரும்பு மொழிகள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில்துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமீர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உங்க வீட்டு செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 6 மணி வரைக்கும் உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நம்ம நிலைப்பண்பலை 102.6. ஆமாங்க, உங்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன குழந்தைங்க கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேச ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க கால் பண்ணுங்கள். 0462256112. இன்னொரு நம்பர் 0462256113. இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாலியாக பேசலாம் குட்டீஸ். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யார், எங்கேருந்து பேச போகிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், உங்கள் பேர் என்ன?
1: தஷ்யந்த்.
0: தஷ்யந்த், தஷ்யந்த் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆறுமுகம்பட்டி.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 6th 7th போகணும்.
0: 7th போகணும். சரி தஷ்வந்த், என்ன லீவில் என்ன பண்ணீங்க? அடிப்பீங்க?
1: பாடுங்கல.
0: இந்த
1: பாட்டு பிடிக்கும்,
0: பாட்டமா இருக்குது, ஜாலியா இருக்கீங்க அப்படித்தானே? சரி, நீச்சல் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும்.
0: நல்லா நீச்சல் அடிப்பீங்களா?
2: என்ன
0: படிக்கிறீங்கம்மா நீங்க? மழை வருவதற்கு முன்னாடி வானம் எப்படி இருக்கும்? கருமேகமாக இருக்கும். அப்போ
2: மழை வராமல் இருக்கும்.
0: ஆஹா, இது பயங்கரமான கடியாச்ச. சூப்பர் சூப்பர், நல்லா பேசுறீங்க. என்ன பண்ணீங்க லீவ்ல எல்லாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுந்தரி?
2: நான் விளையாடிட்டு தான் இருக்கேன்.
0: என்ன விளையாட்டு விளையாடுறீங்க
2: நீங்க? டீட் விளையாடுவேன்.
0: வேற என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
2: நொண்டி விளையாடுவேன்.
0: நொண்டி அடிச்சு விளையாடுவீங்களா?

0: சரி, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? சுந்தரி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குது? ரெண்டு வாரம் இருக்குது. அப்பாவுக்கு நல்லா நீச்சல் தெரியுமா?
1: தெரியாது.
0: அப்பாவுக்கும் தெரியாதா? ஐயோ, அப்ப வேற யாருக்காவது உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன, ஏதாவது யாருக்காவது நீச்சல் தெரிஞ்சிருக்கும்ல உங்க வீட்டுல உள்ள சொந்தக்காரங்களுக்கு? நீங்க எப்படியாவது நல்லா நீச்சல் பழக்கணும், சரியா? அல்லது நீச்சல் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு நிறைய பேர் வந்து சில இடத்துல நடத்துவாங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்க சேர்ந்து அப்பா கூட போய் நல்லா நீச்சல் கத்துக்கிடணும். இப்போ கத்துக்கிட்டதான் கத்துக்கிட்டபடி, சரியா? சரி, வேற உங்களுக்கு லைஃப்ல என்ன ஆகணும்னு ஆசை?
1: டாக்டர் ஆகணும்.
0: டாக்டர் ஆகணும். அப்ப டாக்டர் ஆகணும் என்ன செய்யணும்?
1: படிக்கணும்,
0: நிறைய படிக்கணும் இல்லையா? நிறைய படிக்கணும், நூலகத்தை நிறைய பயன்படுத்தணும். நூலகம் இருக்குதா உங்க ஊர்ல? உங்க ஊர்ல நூலகம் இருக்குதா? லைப்ரரி
1: இருக்கு.
0: லைப்ரரி போவீங்களா டெய்லி? போகணும், கண்டிப்பாக போகணும். லைப்ரரியில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், அப்போ தான் நீங்கள் நிறைய கற்றுக்கிட முடியும். நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போவீங்களா
1: இனிமேல்?
0: டெய்லி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போகணும். ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ ரொம்ப சூப்பராக பேசினாங்க ரெண்டு குட்டீஸும், தஷ்வந்த் அண்டு சுந்தரி. ரெண்டு பேருமே சூப்பராக பேசினாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களும் ஜாலியாக பேசலாம். கால் பண்ணுங்கள் 0462-256-1132. மச்சமுரியன், 0462-256-1133. நிகழ்ச்சியினுடைய தொடக்கமான சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கோட் படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ரொம்ப ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து யாரு பேச போறாங்க குட்டீஸ்? வணக்கம் வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க குட்டீஸ், உங்க பேர் சொல்லுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. சேர்மாதேவில இருந்து பேர் என்ன பேரு? குரு அஞ்சலி. குரு ரஞ்சனி, என்ன படிக்கிறீங்கம்மா? ஃபிஃப்த் போக போறீங்க, கரெக்டா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? திருக்குறள். சொல்லுங்க. சரி ரஞ்சனி, நல்லா நிறைய திருக்குறள் சொல்லியிருக்கீங்க, இன்னும் நிறைய திருக்குறள் படிங்க சரியா? சரி, நீங்க இந்த லீவ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விளையாட்டு விளையாடுறீங்க நீங்க? ஓடி பிடிச்சி விளையாடலாம், கண்ணாம்பூச்சி விளையாடலாம், கேரம் போர்டு விளையாடலாம், மற்ற விளையாட்டு விளையாடலாம் சரியா? மற்றது விளையாட வேண்டாம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏன் பழகணும்ல? அப்பாவுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு தெரியுமில்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த லீவில் எப்படியாவது நல்லா நீச்சல் கற்றுக்கணும் சரியா? நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நீச்சல் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா நீச்சல் கற்றுக்கிட முடியும். அப்புறம் பெரிய பிள்ளை ஆகிட்டிங்கன்னா அப்புறம் கற்றுக்கிட முடியாது, பயப்படுவீங்க சரியா? ஸோ அதனால் அடுத்த டைம் வரும்போது என்ன செய்யணும், நல்லா நீச்சல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் முத முதல்ல சொல்லணும். சொல்லுவீங்களா? ஓகே ரஞ்சினி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ, குட்டீஸ் இருக்காங்களா? சின்ன குழந்தைங்க இருக்காங்களா? வேற யாரோ தெரியாம பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய வீட்டில் பெரியவங்களா இருக்கலாம், சின்ன குழந்தைங்களா இருக்கலாம், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் குட்டீஸ் கால் பண்ணி பேசணும்னு நினைச்சிங்கன்னா இப்போ மறுபடியும் உங்களுக்காக அந்த நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிடுங்க. 0462256112. இன்னொரு நம்பர் 0462256112133. நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு, எங்கிருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். குட்டீஸ் இருக்காங்களா வீட்டில்?
2: குட்டீஸ் இருக்காங்க.
0: கொடுங்க. ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க?
3: நானா இருக்கேன்.
0: உங்க பேர் என்ன?
3: ஆ, என் பேர் அஸ்மி.
0: என்ன படிக்கிறீங்க?
2: பேசுடா.
3: ஹலோ.
0: ஆ,
3: நான் அஸ்மி.
0: என்ன படிக்கிறீங்க?
3: சிக்ஸ்த்
0: போறீங்களா?
3: ஆமா.
0: இல்லையே, நீங்க ஏதோ குரலை மாத்தி பேசுன மாதிரி தெரியுதே.
3: ஆ, 7 and 10.

0: டென்த் படிக்கிறானா?
1: ஆமா ஆமா.
0: சரி, என்ன சொல்ல போறாங்க
1: இன்னைக்கு?
0: ம், சொல்லுங்க.
2: அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஏன் இந்தியாவில்?
0: ஹலோ, ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் குட்டி, யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
3: நான் பேசுறேன்.
0: வணக்கம் குட்டீஸ்.
3: வணக்கம், ஹாய் சொல்லு
0: குட்டீஸ். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து. என்ன படிக்கிறீங்க நீங்க?
3: என்ன படிக்கிறீங்க?
0: எல்கேஜி படிக்கிறீங்களா? என்ன சொல்ல போறீங்கம்மா
3: இன்னைக்கு?
0: ம், சொல்லுங்க. சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த குரல்? யாருமா சொல்லி கொடுத்தா? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, என்ன சாப்பிட்டீங்க மதியம்? மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? தோசையா? காலையில தானே தோசை சாப்பிட்டுருப்பீங்க. மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு சாப்பிட்டீங்களா? என்ன குழம்பு வச்சாங்க வீட்டில் அம்மா? சாம்பார் வச்சு வேற தொட்டுக்கிட்டதுக்கு கூட்டு கறி. முட்டை சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்குமா? சரி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது?
4: லட்டு.
0: லட்டு, ஆய் சூப்பரா சொல்றீங்களே. சரி, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் காய்கறி எது? கேரட். ஏன் கேரட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படி சொல்லுங்க. ஸ்வீட்டா இருக்கிறதால பிடிக்கும், அப்படிதானே? சூப்பர் சூப்பர், நல்லா பேசுறீங்க. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து குட்டீஸ் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களும் ஜாலியாக பேசலாம் இந்த நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்.

பாட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்கள் அரட்டை அடிக்கும் நேரம் ஆரம்ப மொழிகள் நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்டலாமா? வணக்கம் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், உங்க பேர் என்ன? என்ன பேருமா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து. என்ன சொல்ல போறீங்கம்மா? என்ன சொல்ல போறீங்க குட்டீஸ்? பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? பாடுங்க. பாட்டு பாடுங்க குட்டீஸ். ஆ பாட்டு பாடுங்க. பாடுங்க.

0: நீங்கள் ஏதோ இரைச்சலான இடத்துல இருந்து பேசுகிறீங்க குட்டீஸ். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? மீன் குழம்பா? என்ன மீன் குழம்பு? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு நீங்கள் மீன் குழம்பு தரலையே. ஆ குட்டீஸ், லீவ்ல லீவ்ல எங்கெல்லாம் போனீங்க? என்னம்மா, வெளியூருக்கு? வெளியூருக்கு எங்கேயாவது போனீங்களா சுற்றி பார்க்கறதுக்கு? சுற்றி பார்க்க எங்கேயாவது போனீங்களா? எந்த இடத்துக்கு போனீங்க? அந்த இடத்துக்கா? அது எந்த இடத்துக்கு? ஓகே குட்டீஸ், நல்லா பேசுகிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ சின்ன குழந்தை தான், ஆனால் அதுவும் வந்து பேசுகிறதுக்கு நல்லா முயற்சி பண்ணுறாங்க. கூடவே அவங்களுடைய பெற்றோர்களுமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து இதை இப்படி பேசு, இப்படி பேசு, இதை சொல்லு, அதை சொல்லுன்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுக்குறாங்கங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களும் ஜாலியாக பேசலாம். அடுத்து யார் பேச போகிறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? குட்டீஸ் உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: ஹலோ.
0: உங்கள் பேர் என்ன? இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ குட்டீஸ், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மருதமுத்தூர்ல இருந்து மகாலட்சுமி பேசுறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? மகாலட்சுமி என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 9th போறீங்களா அல்லது 8th போறீங்களா? 9th போறீங்க. சூப்பர் சூப்பர். இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்க இல்லையா? வெரி குட். இப்போ என்ன என்ன சொல்ல போறீங்க? விடுகதை கேட்க போறீங்க. கேளுங்க. என்னாச்சு, மறந்து போச்சா? விடுகதை கேளுங்க மகாலட்சுமி. நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்கட்டுமா மகாலட்சுமி? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? தேடி கிடைத்த இரையை கூடி கூடி உண்பன், அவன் யார்? காகம். கரெக்டாக சொன்னீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் காகத்துக்கு தண்ணி சாப்பாடுலாம் வைப்பீங்களா?
1: காலையிலே போடுவோம்.
0: காலையில் எத்தனை காக்கா வரும்?
1: அது நாங்கள் வச்சு பார்க்காம
0: பார்க்காம வந்துடுவீங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் நின்று பாருங்கள். நீங்கள் வச்ச உடனே ஒரே ஒரு காக்கா நிற்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு காக்கா வந்து சாப்பிடாது. முதல்ல என்ன பண்ணும், எல்லா காக்காவையும் கூப்பிடும். எல்லா காக்காவையும் கூப்பிட்டு ஒரு நாலஞ்சு காக்கா வந்ததுனே அவங்க நண்பர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. கரெக்டா?
1: நான் கேட்கட்டா?
0: ஆ இப்போ கேளுங்க.
1: வெட்ட வெட்ட குழையாத வெங்காய கட்டை.
0: வெட்ட வெட்ட வெங்காய கட்டையா? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
1: நம்ம கூடவே வரும்.
0: நம்ம கூடவே வருமா? நகமா?
1: இல்ல, நம்ம கூடவே வரும்.
0: நம்ம கூடவே வருமா?
1: நம்ம எங்க போனாலும் வரும்.
0: மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க விடுகதைய.
1: வெட்ட வெட்ட குழையாத வெங்காய கட்டை.
0: தெரியலையே மகாலட்சுமி, ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்கீங்களே. நீங்களே சொல்லிருங்களேன் இந்த விடுகதைக்கு விடைய.
1: நிழல்.
0: நிழல். ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுல நீங்க படிச்சீங்களா? சரி மகாலட்சுமி, நீங்க இந்த லீவ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணீங்க இது வரைக்கும்?
1: டியூஷன் போறேன்.
0: டியூஷன் போறீங்க? என்ன, அடுத்து 9வது வகுப்புக்கா? சரி, டியூஷன் ஒரு ஒரு மணி நேரம் போவீங்க. மற்ற நேரங்கள்லாம் என்ன பண்ணீங்க?
1: மற்ற நேரங்களில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
0: ஓகே, என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க?

0: ஓகே.
1: அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, காய்கறி வெட்டி கொடுப்பேன்.
0: வெரி குட். அப்புறம்
1: அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பேன்.
0: சரி, அப்புறம் விளையாடுறதுலாம் கிடையாதா?
1: விளையாடுவேன்,
0: என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
1: சீட்டு விளையாடுவேன்.
0: வேற ஏதாவது விளையாடணும் சரியா? நிறைய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா?
1: சரி.
0: உங்க ஊர்ல பெரிய நூலகம் இருக்கா?
1: இருக்கு.
0: லைப்ரரி போயிருக்கீங்களா? எப்ப போனீங்க கடைசியா?
1: கடைசியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனேன்.
0: அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நூலகத்துக்கு போங்க. அங்கே உறுப்பினராகி புத்தகம்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து படிங்க சரியா? நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் லைஃப்ல என்ன செய்ய முடியும், பெரிய லெவலில் சாதிக்க முடியும் சரியா? உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை லைஃப்ல? ஐஏஎஸ். ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க அப்ப எவ்வளவு தூரம் நூலகத்தை பயன்படுத்தணும் சரியா? அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம படிக்கணும், அதுக்கு எப்படி எல்லாம் கேள்வி.

0: சாதிக்க முடியும். சரியா,
1: கலெக்டர்
0: உங்களுக்கு என்ன வாங்கணும்னு ஆசை லைஃப்ல?
1: ஆகணும்.
0: ஐஏஎஸ். ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க அப்ப எவ்வளவு தூரம் நூலகத்தை பயன்படுத்தணும், சரியா? அப்பந்தான் உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம படிக்கணும், அதுக்கு எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இப்போமே இருந்து நீங்கள் அதுக்கு தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக காலேஜ் முடிக்கவும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆயிடலாம். அப்போ இப்போமே இருந்து என்னச்சுனோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து நல்லா படிங்க, ஓகேவா? மகாலட்சுமி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பேசினாங்க மருதமுத்தூர்லேருந்து மகாலட்சுமி. இதே மாதிரி நிறைய குட்டீஸ் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்களோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டீஸ் கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு மறுபடியும் அந்த நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கிடுங்க. 0462-256-1132. இன்னொரு நம்பர் 0462-256-1133. இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு விடுகதை கேட்கணும் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தாங்க நிறைய விடுகதைகள் நம்ம வந்து கேட்கும். சின்ன வயசில் நிறைய விடுகதைகள் வந்து கேட்பாங்க, இப்போவும் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு விடுகதை கேட்குறேன், அந்த விடுகதையை இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு விடுகதைக்கு விட தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி உடனே வந்து சொல்லலாம். உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன? ரொம்ப எளிமையான ஒரு விடுகதைன்னு சொல்லலாம் குட்டீஸ். பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன? இந்த நிகழ்ச்சியில் இந்த விடுகதைக்கான விடையை யார் கண்டுபிடிச்சு கால் பண்ணி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அட்டகாசமான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

5:45 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க அரும்பு மொழிகள். ஆமாங்க, குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இது விடுமுறை காலம் அப்படிங்கிறதால ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களுமே ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. நிறைய பேர் விளையாட்டில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. சில பேர் வந்து வீட்டில் ஏதாவது உதவி பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நண்பர்களோடு அப்படியே எங்கேயாவது அப்படியே ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டே இருக்கலாமே, சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போகலாமே, அல்லது சுற்றுலா போகலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிளானில் வந்து இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி குட்டீஸ், நீங்களும் இந்த விடுமுறை காலங்களை எப்படி செலவு பண்ணீங்க, எதில் வந்து அதிகமாக வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனீங்க, என்ன விஷயங்களை நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஒரு விடுகதை கேட்டோம் இல்லையா, என்னது பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது அது என்ன அப்படிங்கிற விடுகதையும் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் பேச ஆர்வமுள்ள குழந்தைங்க கால் பண்ணலாம். 0462251132 மச்சமொரியன் 0462251132. ஓகே, இந்த விடுகதைக்கான விடை என்ன, நம்ம வீட்டில் அடிக்கடி சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வீட்டில் சட்னி வைக்கிறதுலேருந்து மற்ற எல்லா குழம்பு வைக்கிறதுக்கும் கறி வைக்கிறதுக்கும் இது நமக்கு ரொம்பவே அவசியமாக இருக்கும். இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய குட்டீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்போமா. வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? சக்திவேல். சக்திவேல் முருகன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எங்கப்பா? சாந்தி நகர்ல இருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க சக்திவேல் முருகன்? ஒன்னாவப்பா. சரி, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? இதான் முதல் முறையா? வெரி குட். இந்த மாதிரி இன்னும் நிறைய குட்டீஸ் எல்லாம் வந்து முதல் முறையா பேசினாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? ஓகே, என்ன சொல்ல போறீங்க? நீங்க ரேடியோ பெட்டி பக்கத்துல நின்னு பேசக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுனீங்கன்னா தான் இறைச்சல் இல்லாம தெளிவா கேட்கும் நீங்க பேசுறது. பாடுங்க. பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? சக்திவேல் முருகன், நான் உங்கள்ட ஒரு விடுகதை கேட்டேன், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன விடுகதை கேட்டேன்? பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது அது என்ன அப்படின்னு கேட்டனா? என்னது? தேங்காய். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அம்மா சொன்னாங்களா? ஓகே, சூப்பர். சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா, விடுகதை கேட்க போறீங்களா, அல்லது என்ன சொல்ல போறீங்க, ஜோக் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க சக்திவேல் முருகன், நல்லா ஜாலியா பேசலாம், நீங்க பயப்படவே வேண்டாம்.

0: சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாட போறீங்களா? அடுத்த டைம் படிக்கிறீங்க. சரி, இந்த லீவ்ல என்னெல்லாம் பண்ணீங்கம்மா நீங்க? இந்த லீவ்ல உங்களுக்கு லீவ் தானே இப்ப ஸ்கூலு? இந்த லீவ்ல நீங்க என்ன பண்ணீங்க? வெளியூர் எங்கேயும் போனீங்களா, அல்லது வீட்டுல இருந்து ஏதாவது விளையாண்டீங்களா, என்ன பண்ணீங்க?
1: வீட்டுக்கு போனோம்.
0: சரி, வேற? கோயிலுக்கு போனீங்க. அப்புறம் வேற? சரி, வேற விளையாட்டு என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்குமா? பேட்டிங் ரொம்ப பிடிக்குமா? பவுலிங் போடுறது பிடிக்குமா? பேட்டிங். லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா? ரைட்டு. நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சரியா? சரி, என்ன சாப்பிட்டீங்க மதியம்? சாம்பார். என்ன கறி வச்சாங்க அம்மா? உருளைக்கிழங்கு கூட்டு. உங்களுக்கு பிடிக்குமா அது ரொம்ப? சரி, உங்களுக்கு பிடிச்ச வேற காய்கறி பேர் சொல்லுங்க. கேரட். ஏன் கேரட் பிடிக்கும்? என்ன ஸ்வீட்டா இருக்குமா அதனாலயா? சூப்பர் சூப்பர், நல்லா பேசுறீங்க சக்திவேல் முருகன். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சியில பேசணும். சரியா? ஓகே. ஓ சூப்பர் சூப்பர், நன்றி. தொடர்ந்து கேளுங்க, நீங்களும் நல்லா அடுத்த தடவை ஜாலியா பேசணும். சரியா? ஓகே, தேங்க்யூ. வெல்கம். ஸோ சூப்பராக வந்து பேசினாங்க. முத முதல்ல இதே மாதிரி நிறைய குட்டீஸ்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் முத முதல்ல பேசுகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள், பெற்றோர், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இதே மாதிரி தாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். இதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கான இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை குழந்தைங்க நல்லா பயன்படுத்திக்கணும். அதுக்கு நாம் நல்லா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. உன்னாலே உன்னாலே படத்துலேருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்.

அருமொழிகள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா குட்டீஸுக்கும் நம்ம நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் உங்களோடு கலப்பது உங்கள் கப்பில் தேவ். நேரம் 6 மணி. நேர்களை, இனி நமது ஒளிபரப்பில் இன்று, இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை மணி 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் உரை வழங்குகிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் எம் முருகானந்தம் அவர்கள். 8:05 இளம் காற்று, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் மூதுரை விவரிக்கும் நன்மையும் தீமையும், 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள், இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து வணக்கம் பரணி, 8:02 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் தொடர்ந்து திரையருவி, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா, 10:02 மனம் விரும்புதே, 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் பற்றிய தகவல்கள், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். பனிரெண்டு 10:00 சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்களிடம் இருக்கும் எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீர்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பொது சேவை மையங்களில் தொலைத்தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனைகள். 1:10 நலம் தானாவில் தழுதாலையின் மருத்துவ பயன்கள். 1:55 இளைஞர்களுக்கான உடல் நல ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் ராஜ் கபூர் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சமுத்ரா பிரச்சேத் பற்றிய தகவல்கள். 3:02 கூக்கு, மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை. ஏழு 10:00 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 கூக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் சிறுதானியங்கள், 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் கல்லிடைக்குறிச்சி தே பவீனா ரோஸ்லின் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும்.

பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

6:16 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நம்பிக்கை குறையும் போது மனிதன் நெறியற்ற வழியை நாடுகின்றான். எனவே நமது நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடாது.

காலங்களை கடந்த கலை சேவை இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நேரமாறு மணி 22 நிமிடம். இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நமது அறிவையும் செல்வத்தையும் மற்றவர்களுக்காக செலவிடும் போது அது நமக்கு நிறைவை தருகின்றது.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீ கூர்ந்து கவனித்தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட்னாரு மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு

வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவைக்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டுமெனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்ப்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனீத் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்பிரிவில் சூரஜ் கோலா, துருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து

0: ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நிறமாறு மணி 40 நிமிடம். பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள்.

உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

0: கருத்து செவையோடு இசை மனம் கமலும். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நீங்கள் நேசிக்கும் பொருட்களிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் உண்மையான நன்மையை அடைய மாட்டீர்கள்.
1: ஃபாத்திமுத்து

பூமியில் பெருமையாக நடக்காதீர்கள். நிச்சயமாக பூமியை நாம் பிளந்து விடவும் முடியாது, மலையளவு உயரத்தை நாம் எட்டிவிடவும் முடியாது. நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு இரவினை வரவேற்று பகலோடு விரல் கோர்த்து விடைபெறுகிறது பக்தி மாலை.

உள்ளத்தை அள்ளிதா திரைப்படத்திற்காக பழனி பாரதி வரிகளுக்கு சிற்பி இசையில மனோ பாடிய பாடல் கேட்டோம். மீண்டும் அதே குழுவோடு சேர்ந்து சித்ராவும் பாடியிருக்கிறாங்க. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: அறிவிப்பது நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
2: திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் சி வி நாயுடு சாலை பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாய விலை கடையில் கூட்டுறவுத்துறை சார்பாக பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி பேசினார். கோடை காலத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வரும் குடும்ப அட்டைதாரர்களின் தாகம் தீர்க்க கூட்டுறவுத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் 1166 நியாய விலை கடைகளிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் நியாய விலை கடைகள் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வருவாய் கோட்ட அளவில் திருவள்ளூர், திருத்தணி மற்றும் பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்ட அலுவலகங்களில் அந்தந்த சார் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறை அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், அனைத்து ஊரக பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆவடி மாநகராட்சி பகுதியில் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தும் தினந்தோறும் குளோரினேஷன் செய்யப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மோட்டார் பம்பு, பைப் லைன் போன்றவைகள் சிறிய பழுதுகள் ஏற்படின் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுது செய்ய இயலாத குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்து அப்புறப்படுத்தவும் புதிதாக கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களை மீஞ்சூர், பள்ளிப்பட்டு, திருவளங்காடு மற்றும் பூண்டி ஆகிய பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தங்குதடையின்றி சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் வேலைவாய்ப்பு தொடர்பான போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற நேரலையில் இணையதளம் வாயிலாகவே மனுதாரர்கள் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்யும் விவசாயிகள் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த பச்சை பயிறு விளைபொருளை மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொள்முதல் இலக்காக 275 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பச்சை பயிறு விலை 1 கிலோ ரூபாய் 65 முதல் 70 ரூபாய் வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ பச்சை பயிறு விலை ₹87.68 என கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டம் காஞ்சிபுரம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் செங்குன்றம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 150 மெட்ரிக் டன் இலக்காகவும், திருவள்ளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 50 மெட்ரிக் டன் இலக்காகவும் மற்றும் ஊத்துக்கோட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 75 மெட்ரிக் டன் இலக்காகவும் தரம் பிரிக்கப்பட்ட பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் நிலத்தின் கணினி சிட்டா, அடங்கல், விவசாயியின் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி கணக்கின் புத்தக நகல் ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி

0: முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தினை வருகிற 9/7/2026 வரையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்திடவும் கொள்முதலுக்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டி தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7%மாக தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும்

0: அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளம் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18

0: வயதுக்குட்பட்டு ஒருக்கான ஆடவர் பிரிவு இரண்டாவது ஹாக்கி போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
3: அடி ராக்காய மூக்காய கூப்பாய சகாப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரைய தங்க மகளுக்கும் வாஜாராயாவுக்கும் தைவாசம் கல்யாணம்.
4: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றில இன்றைக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழே மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்து எந்தவித வேலைவாய்ப்பும் கிடைக்காம பல ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. 9ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் தோல்வியுற்றவர்களுக்கு மாதம் 200 ரூபாயும், 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 300 ரூபாயும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 400 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 600 ரூபாயும். இந்த வகையில் 3 ஆண்டுகளுக்கு வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை நேரடியாக மனுதாரர்களினுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புபவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகளுக்கு மேலே காத்திருப்பவராக இருத்தலாம். தொடர்ந்து பதிவினை வந்து புதுப்பித்து இருக்கணும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 45 வயதிற்கு மிகாமலும் மற்ற அனைவரும் 40 வயதிற்கு மிகாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனுதாரர் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 மிகாமல் இருக்கணும். அன்றாடம் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இந்த வித உதவித்தொகை வந்து வழங்கப்பட மாட்டாது. ஆனாலும் தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி மூலமாக கல்வி கற்பவர்கள் வந்து உதவித்தொகை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே உதவித்தொகை பெற்று வருபவர்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் உதவித்தொகையை பெற்ற 4 தேதி வரைக்கும் வங்கிகளில் குறிப்புகள் இடப்பட்ட வங்கிக் கணக்கு புத்தக நகலோட சுய உறுதிமொழி ஆவணத்தை பூர்த்தி செஞ்சு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்திற்கு அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகையில் பிற அரசு அலுவலகங்கள் வாயிலாக எந்த விதமான உதவித்தொகையும் பெறாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படுது. மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்து 1 ஆண்டுகள் நிறைவு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு கீழ்ப்படுத்தவர்களுக்கு மாதம் 600 ரூபாய் வீதம், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 750 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 1000 ரூபாயும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது வரைக்கும் எந்த விதமான அரசினுடைய உதவித்தொகையை பெறாதவராகவோ எந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியாதவராகவோ அல்லது இதுவரை இந்த திட்டத்தில் பயன்பெறாதவர் அப்படின்னா இந்த தகுதியில் உள்ளவர்கள் இந்த உதவித்தொகை பெறுவதற்கு அனைத்து கல்வி சான்றிதழ்கள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றோட மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் கோரம்பாக்கம் தூத்துக்குடியில் நேரில் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உதவித்தொகை பெறுபவர்களினுடைய வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னும், உதவித்தொகை பெறுவதால் வேலைவாய்ப்பு பரிந்துரைத்தலுக்கும் எந்த விதமான தடையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மை சுற்றியில் அடுத்த தகவல் என்ன தெரியுமா? நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களில் இருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் 2013

5/2026க்குள்ளார சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு, சமர்ப்பிக்காத நிறுவனங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6ல் நாம் இதுவரைக்கும் கேட்டோம் நம்மை சுற்றி. நேரம் 7:30.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மீனிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் உரை கேட்கலாம். வழங்குபவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் எம் முருகானந்தம் அவர்கள்.
1: முதலாவதாக மீன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சத்து நிறைந்த ஒரு நல்ல உணவுப் பொருள். மீன்கள் மலிவான கிடைக்கும் காலத்தில் அவற்றை வாங்கி மதிப்பூட்டப்பட்ட மீன் பொருட்களாக அதை தயாரித்து விற்பனை செய்வதன் மூலம் நல்ல லாபங்களை பெற முடியும். இவ்விதமாக பலவிதமான மதிப்பூட்டுக்கூட்டப்பட்ட மீன் பொருட்கள் இருந்தாலும் மீன் ஊறுகாய் மிகச்சிறந்த ஒரு தேர்வாகும். மீன் ஊறுகாய் போன்றே மீன் ஆயத்த தொக்கும் ஒரு நல்ல உணவுப் பொருளாகும். ஆகவே இவற்றை தயார் செய்து நாம் பைகளிலோ பாட்டில்களிலோ அடைத்து விற்பனை செய்து நல்ல லாபம் பெறலாம். மீன் ஊறுகாய் செய்வதற்கு ஏற்ற மீன் வகைகள் என்ன என்று முதலில் பார்ப்போம். சாலை மீன், லோமியோ மீன், பன்னா, சென்னகரை போன்ற விலை குறைந்த மீன்களை உபயோகிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நிகர லாபகத்தினை நாம் அதிகப்படுத்தலாம். ஆகவே மீன் ஊறுகாய் தயாரிப்புக்கு மீன்களை வாங்கும் பொழுது விலை குறைந்த மீன்களை வாங்குவது நல்லது. ஆகவே மீன் ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்று இப்போது பார்ப்போம். சாலை மீன் சுத்தம் செய்யப்பட்ட பிறகு 1 கிலோ தேவை. இந்த 1 கிலோ மீனுக்கு இஞ்சி 200 கிராம், பூண்டு 200 கிராம் தேவை. மற்ற பொருட்கள் யாவன என்று பார்ப்போம். பச்சை மிளகாய் 50 கிராம் அவசியம். கடுகு 25 கிராம். சீரகம் 25 கிராம். வெந்தயம் 5 கிராம். பெருங்காயம் 10 கிராம். மிளகாய்த்தூள் 30 கிராம். உப்பு 50 கிராம். மஞ்சள் 10 கிராம். கறி மசாலா 10 கிராம். வினிகர் 200 மில்லிலிட்டர். சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் 400 மில்லிலிட்டர். சிட்ரிக் அமிலம் 10 கிராம். இதற்கு பதிலாக ஒரு எலுமிச்சம்பழம் நாம் பயன்படுத்தலாம். கருவேப்பிலை 5 கிராம். இப்போது இந்த பொருட்களை பயன்படுத்தி மீன் ஊறுகாய் எப்படி தயாரிக்கலாம் என்று பார்ப்போம். முதலாவதாக மீன்களை வேக வைத்து மீன் சதையை நாம் பிரித்தெடுக்க வேண்டும். அதற்காக மீன்களை நல்ல நீரில் நன்றாக கழுவ வேண்டும். இப்படி சுத்தம் செய்த மீனை 2 விழுக்காடு உப்பு, 2 விழுக்காடு வினிகர் கலந்த நீரில் சுமார் 10 நிமிடம் வேக வைக்க வேண்டும். பின்னர் நீரை வடித்து மீன்களை சுத்தம் செய்யப்பட்ட மேசையின் மீது பரப்பி வைக்க வேண்டும். அதாவது சூடு தணிந்த பின் ஒரு கத்தியின் உதவியோடு அந்த மீனின் தோல் மற்றும் முட்களை நீக்கி சதையை மட்டும் பிரித்தெடுக்க வேண்டும். வேக வைக்கப்பட்ட மீன் சதையை அலுமினிய பாத்திரத்தில் இட்டு நீர் சேர்க்காமல் சூடேற்றவும். சூடேற்றும் பொழுது தொடர்ந்து மீன் சதையை கரண்டியின் உதவியுடன் கிளறி கொண்டே இருக்க வேண்டும். சுமார் 30 நிமிடம் இவ்வாறு கிளறி கொண்டிருக்கும் பொழுது துண்டுகளாக இருந்த மீன் சதை உதிர்ந்து உலர்ந்த மாவு போல் மாறிவிடும். இவ்விதமாக அந்த மாவு போல் மாறிய அந்த மீன் சதையை வைத்து மீன் ஆயத்த தொக்கு எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அதே நேரம் மீன் ஊறுகாய் தயாரிக்க வேண்டுமென்றால் அந்த மீன்களை நன்கு கழுவி சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நீரை விட்டு கொதிக்க வைக்க வேண்டும்.

நீர் கொதித்த பின்னர் அதில் சிறிதளவு உப்பு மற்றும் மஞ்சள் தூள் இட்டு கலக்க வேண்டும். பின்னர் இந்த சாலை மீனை சுத்தமாக கழுவி அதனை தலைக்குடல் செதில் மட்டும் நீக்கி நாம் வைத்திருக்கும் அந்த மீன்களை ஒரு துளையிலுள்ள பாத்திரத்திலோ அல்லது கம்பி வலை தட்டுகளிலோ வைத்து உப்பு மற்றும் மஞ்சள் இட்ட கொதிக்கும் நீர்

பாத்திரத்திலோ அல்லது கம்பி வலை தட்டுகளிலோ வைத்து உப்பு மற்றும் மஞ்சளிட்ட கொதிக்கும் நீரில் ஒரு நிமிடத்திற்கு மிகாமல் மூழ்க வைத்து வேக வைத்து எடுத்துவிட வேண்டும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சுமார் ஒரு நிமிடத்திற்கு மட்டுமே நாம் மூழ்க வைக்க வேண்டும். பிற்பாடு அதை வெளியே எடுத்துவிட வேண்டும். இவ்விதம் வேக வைத்த மீன் ரெண்டாக பிரிந்து இருப்பதை நம்மால் உணர முடியும். அதை வெளியே எடுத்து சாலை மீனின் வால் பகுதியிலிருந்து சதையை மெதுவாக ரெண்டு பாகமாக பிரித்தெடுத்து நடுமுள்ளை அகற்றிவிட வேண்டும். இவ்வாறு பிரித்தெடுத்த சதையை சிறிது நேரம் நிழலில் உலர்த்தி பின்னர் எண்ணெயில் பொறித்து மசாலாவுடன் சேர்த்து சாலை மீன் ஊறுகாய் தயாரிக்க பயன்படுத்தலாம். இது சாலை மீனை ஊறுகாய் தயாரிப்பதற்கு பயன்படுத்தும் முறை.

ஒருவேளை நாம் விலை மீன் போன்ற பெரிய மீன்களை பயன்படுத்த விரும்பினால் அதனுடைய விலை சற்று கூடும். அதாவது விலை மீன்கள் சந்தையில் அதிக விலைக்கு வாங்க வேண்டியிருக்கும், ஆனால் அந்த ஊறுகாயின் விற்பனை விலையும் கூடும். ஒருவேளை நல்ல தரமான ஊறுகாயை மக்கள் வாங்க விரும்பினால் அதற்காக நம்மிடம் கேட்டால் விலை உயர்ந்த மீன்களில் இருந்தும் நாம் மீன் ஊறுகாய் தயாரிக்கலாம். அவ்விதம் தயாரிக்க முற்படும் பொழுது அந்த மீன்களை எடுத்து தலையை வெட்டி செதில்களை அகற்றி குடல் மற்றும் செவுளை நீக்கிவிட்டு மீன்களை நன்றாக கழுவி அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ள வேண்டும். அதாவது 1 இன்ச் நீளம், 1 இன்ச் அகலம், 1 இன்ச் உயரம், இந்த அளவில் உள்ள துண்டுகளாக அதை வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். வெட்டி எடுத்த பிறகு அந்த மீன்களை மஞ்சள் தூளில் நன்றாக தோய்த்து நிழலில் சுமார் 3/4 மணி நேரம் முதல் 1 மணி நேரத்திற்கு உலர வைக்க வேண்டும். அவ்விதம் உலர வைக்கும் பொழுது இந்த மீனில் உள்ள நீரை மஞ்சள் உரித்தெடுத்து விடும். ஆகவே மீன்கள் இப்போது பொரிப்பதற்கு தயாராக இருக்கும். பிற்பாடு நாம் ஏற்கனவே மீன் தயாரிப்புக்கு சொல்லப்பட்ட அந்த பொருட்களை தயார் செய்ய வேண்டும். அதாவது நன்கு சுத்தம் செய்யப்பட்ட ஒரு வாணலியை எடுக்க வேண்டும். அதில் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலையை பொரித்தெடுக்க வேண்டும். பிற்பாடு அந்த எண்ணெயில் சற்று அதிகமாக எண்ணெயை ஊற்றி நாம் அந்த சாலை மீனை 2 பிரித்து வைத்திருக்கிறோம், இது ஒரு பகுதி. அல்லது விலை மீனிலிருந்து பெரிய துண்டுகளாக இருக்கும் அந்த மீனாக இருந்தாலும் சரி, சாலை மீன் துண்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த 2

எண்ணெயுமே இந்த சூடாக்கப்பட்ட எண்ணெயில் விட்டு பொரித்தெடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது எதற்காக பொரிக்கப்படுகிறது என்று. பொரிப்பதனுடைய அவசியம் என்னவென்றால், இந்த மீனிலுள்ள எல்லா நீரும் நீங்கிவிட வேண்டும். மீனில் நீர்ச்சத்து தொடர்ந்து இருந்தால் மீன் ஊறுகாய் கெட்டுவிடும். ஆகவே எண்ணெயில் பொரிக்கும் பொழுது அந்த நீர்ச்சத்து உறிந்து எடுக்கப்படும். பிற்பாடு அந்த மீதமுள்ள எண்ணெயில் கருவேப்பிலையை பொரிக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு அதே எண்ணெயில் அரைத்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து மிதமான வெப்பநிலையில் நன்கு பொன்னிறமாக ஆகும் வரை வேக வைக்க வேண்டும். இவ்விதமாக வேக வைப்பது சுமார் 45 நிமிடம் ஆகலாம். ஏனென்றால் இஞ்சியிலும் சரி, பூண்டிலும் சரி, பச்சை மிளகாலும் சரி, அதிகமான நீர் சத்து இருக்கிறது. ஆகவே 45 நிமிடம் அதை வேக வைக்கும் பொழுது அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயில் உள்ள நீர்ச்சத்து முழுவதும் நீங்கிவிடும். அவ்விதம் நீக்கிய பிறகு ஏற்கனவே நாம் சொல்லப்பட்ட அந்த கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம், உப்பு போன்றவற்றை நன்றாக பொடி செய்து இதோடு சேர்த்து நாம் கிளற வேண்டும். சுமார் 5 நிமிடங்களுக்கு தொடர்ந்து கிளற வேண்டும். பிற்பாடு அந்த அடுப்பின் வெப்பநிலையை குறைத்து கொண்டு குறைந்த வெப்பநிலையில் வினிகரை சேர்க்க வேண்டும். வினிகரை சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அவ்விதம் கலக்கிய பிறகு நாம் ஏற்கனவே வைத்திருக்கும் மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், சிட்ரிக் அமிலம் அல்லது எலுமிச்சம்பழச்சார் ஆகியவற்றை சேர்த்து மீண்டும் 5 நிமிடம் கிளற வேண்டும். இவ்விதம் கிளறி முடித்த பிறகு ஏற்கனவே நாம் பொரித்து எடுத்து வைத்திருக்கும் மீன் சதை துண்டுகளை சேர்த்து மீண்டுமாக கிளற வேண்டும். இவ்விதமாக 10 நிமிடங்களுக்கு தொடர்ந்து மீண்டும் கிளற வேண்டும். அப்போதுதான் இந்த மசாலாவும் அந்த மீனும் இந்த வினிகரும் மிளகாய்த்தூளும் நன்றாக சேர வேண்டும். ஆனால் மிளகாய்த்தூளை இட்ட பிறகு அதிக நேரம் அதை வேக வைக்கக்கூடாது. அவ்விதமாக வேக வைத்தால் மிளகாய்த்தூளின் கலர் சற்று மாறி ஊறுகாய் கருமை நிறமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை பார்ப்பதற்கு நன்றாக அமையாது. ஆகவே மிளகாய்த்தூளை இட்ட பிறகு அதிக நேரம் அடுப்பில் வைத்து அதை கிளறி கொண்டிருக்கக்கூடாது. பிற்பாடு ஊறுகாயின் வெப்பநிலையை 40 சென்டிகிரேட் என்ற அளவில் குறைந்த பிறகு அவற்றை எடுத்து அப்படியே நாம் வைத்திருக்க வேண்டும். சுமார் 24 மணி நேரம் அப்படியே வைத்திருக்க வேண்டும். பிற்பாடு அவற்றை எடுத்து சுத்தம் செய்யப்பட்ட பாட்டிலில் 200 கிராம் ஆகவோ, 100 கிராம் ஆகவோ அல்லது 50 கிராம் பாக்கெட்டுகளாகவோ அடைத்து விற்பனை செய்யலாம். இவ்விதமாக தயார் செய்யப்பட்ட மீன் ஊறுகாயை சுமார் 6 மாத காலம் வைத்து கொள்ளலாம்.

இப்போது ஆயத்த மீன் தொக்கு எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். ஆயத்த மீன் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருள் வேகவத்த மீன் சதை பகுதி 1 கிலோ, பச்சை மிளகாய் 70 கிராம், இஞ்சி 250 கிராம், பூண்டு 250 கிராம், கடுகு 30 கிராம், சீரகம் 30 கிராம், பெருங்காயம் 10 கிராம், வெந்தயம் 5 கிராம், மஞ்சள் தூள் 10 கிராம், சுத்திகரிக்கப்பட்ட கடலை எண்ணெய் அல்லது சூரியகாந்தி எண்ணெய் 600 கிராம், உப்பு 70 கிராம், மிளகாய்த்தூள் 80 கிராம், கருவேப்பிலை 5 கிராம், கறி மசாலா 10 கிராம், சிட்ரிக் அமிலம் அல்லது எலுமிச்சம்பழம் 1, சிட்ரிக் அமிலம் என்றால் 10 கிராம், எலுமிச்சம்பழம் என்றால் 1 பழம் வைத்துக் கொள்ளலாம், வினிகர் 300 மில்லி. இந்த மீன் தொக்கு செய்வதற்கு மீன்களை நன்கு கழுகி வேக வைத்து சதையை எடுத்து பிரித்து அதை வறுத்து ஒரு தூளாக வைத்து கொள்ள வேண்டும். மீன் ஊறுகாய் செய்வதற்கு மீன்களை துண்டுகளாக வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரம் மீன் தொக்கு செய்வதற்கு மீனை ஒரு தூளாக உலர்ந்த மாவு போல் வைத்து கொள்வது அவசியம். மீனை வேக வைத்து உலர் மாவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிற்பாடு மீன் தொக்கு செய்வதற்கு பெருங்காயம், சீரகம், கடுகு, வெந்தயம் ஆகியவற்றை எடுத்து இதமாக ஒரு வாணலியில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். பிற்பாடு நன்கு வெட்டப்பட்ட கறிவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை ஒரு சூடேற்றியப்பட்ட எண்ணெயில் பொன்னிறமாகும் வரை வேக வைக்க வேண்டும். பிற்பாடு பொரித்து பொடி செய்யப்பட்ட பெருங்காயம், சீரகம், கடுகு, வெந்தயம் போன்றவற்றை இத்தோடு சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். பிற்பாடு அதை சட்டியில் வைத்து சூடான நிலையிலேயே தொடர்ந்து கலக்க வேண்டும். பிற்பாடு அதோடு சேர்த்து வினிகர், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சிட்ரிக் அமிலம் அல்லது எலுமிச்சம்பழம் சாறு, கறி மசாலா போன்றவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக இட வேண்டும். இவற்றை எல்லாம் இட்டு நன்றாக கலக்கிய பிறகு நாம் ஏற்கனவே தயார் செய்து தூளாக்கப்பட்ட மீன் மாவை எடுத்து இந்த மசாலாவோடு சேர்த்து கலக்க வேண்டும். பிற்பாடு நன்கு கிளறி விட வேண்டும். இவ்விதமாக அடுப்பில் வைத்து கொண்டே மிதமான வெப்பநிலையில் தொடர்ந்து கிளறி கொண்டிருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நிமிடம் கழித்து தீயை அணைக்கலாம். தீயை அணைத்த பிறகு அந்த மீன் தொக்கை ஏற்கனவே சொன்னது போல ஒரு மூடி கொண்டு மூடாமல் வெள்ளை துணியை வைத்து நாம் மூடிவிட வேண்டும். அப்படி மூடும் பொழுது அந்த வெள்ளை துணியினுடைய மேலெழும்பும் அந்த நீராவியானது தப்பித்து வெளியே சென்றுவிடும். ஆகவே மீண்டுமாக அது ஒரு நீராவியாக நீர்த்துளிகளாக அந்த மீன் தொக்கின் மேல் விழாது. ஆகவே மீன் தொக்கினுடைய இருப்பு காலம் அதிகரிக்கும். ஒருவேளை நமது செய்ய தவறினால் மீன் தொக்கு எளிதில் கெட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. பிற்பாடு அதை அப்படியே 24 மணி நேரம் வைத்து அதற்கு பிறகு கண்ணாடி சீசாவில் நாம் அடைக்கலாம். கண்ணாடி சீசாவில் அடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலாவதாக கண்ணாடி சீசாக்களை அதாவது கண்ணாடி பாட்டில்களை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். பிற்பாடு அதை கொதிநீரில் 10 நிமிடங்கள் விட்டு நன்றாக அதை சூடேற்ற வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது செத்துவிடும். ஆகவே அது இந்த மீன் தொக்குக்கு வந்து மீன் தொக்கு கெடாமல் இருப்பதை நாம் உறுதிப்படுத்தலாம். விதமாக அந்த கொதிநீரில் சுத்தம் செய்து வெயிலில் உலர்த்தப்பட்ட கண்ணாடி சீசாக்களில் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் தொக்கை அடைத்து வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 200 கிராமாக இருக்கலாம், 400 கிராமாக இருக்கலாம். தேவைக்கேற்ப அந்த அளவில் நாம் அதை பொதிகம் செய்யலாம். இந்த மீன் தொக்கு சுமார் 6 மாத காலத்திற்கு கெடாமல் இருக்கும். அதே நேரம் அதனுடைய சுவை மாறாமலும் இருக்கும். ஆகவே சாதாரண வெப்பநிலையிலேயே மீன் தொக்கு நிரப்பப்பட்ட பாட்டில்களை நாம் வைத்து கொள்ளலாம். இம்முறையில் தயாரிக்கப்படும் மீன் தொக்கு சாதத்திற்கு இட்லி, தோசை, சப்பாத்தி ஆகிய உணவுகளுடன் சேர்த்து உண்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உணவாகும். மீன் தொக்கை கொதிக்கும் எண்ணெயில் நன்றாக

0: வேக வைத்து தயாரிப்பதினாலும் சுகாதாரமான முறையில் பொருட்களை கையாளுவதாலும் இவற்றை கெடுக்க வல்ல பாக்டீரியா பூஞ்சை போன்றவை வளர்வதற்கேற்ற சூழ்நிலை தடுக்கப்படுகிறது. வீட்டு தேவைக்கு மட்டுமின்றி இந்த மீன் தொக்கு தயாரிப்பினை குடிசை தொழிலாக மேற்கொள்ள முடியும். ஆகவே இவற்றை விற்பனை செய்வதன் மூலம் நல்ல லாபம் பெறலாம். மலிவான மீன்கள் கிடைக்கும் நேரத்தில் அவற்றை வாங்கி அவற்றை வேக வைத்து துண்டுகளாக பொறித்து ஊறுகாய் செய்து விற்பனை செய்யலாம். அல்லது அவற்றை வேக வைத்து அவற்றை வறுத்து பொடி செய்து மீன் ஆயத்த தொக்காக தயார் செய்து விற்பனை செய்யலாம். இப்படி மீன் ஊறுகாய், மீன் தொக்கு ஆகியவற்றை தயார் செய்து விற்பனை செய்வதன் மூலம் மீனவ மகளிரும் சுயதுக்குழு பெண்களும் நல்ல லாபம் ஈட்டலாம். மீன் ஊறுகாய் என்று சொல்லும் பொழுது அந்த மீன் ஊறுகாயில் உப்பு சேர்க்கப்படுகிறது, வினிகர் சேர்க்கப்படுகிறது. ஆகவே உப்பு சேர்க்கும் பொழுது இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வாங்கி உண்பதற்கு அதை யோசிக்கலாம். வினிகர் சேர்க்கும் பொழுது அதனுடைய புளிப்புத்தன்மை அதிகரிக்கிறது, அதாவது கார அமிலத்தன்மை குறைகிறது. ஆகவே வயிற்றுப்புண் உள்ளோர், அல்சர் என்று குறிப்பிடக்கூடிய அந்த பிரச்சனை உள்ளவர்கள் வாங்குவதற்கு யோசிக்கலாம். இருப்பினும் இந்த பொருட்களை நாம் தயாரித்து விற்பனை செய்தால் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை இல்லாத நபர்களுக்கு இது மிகச்சிறந்த உணவாகும். ஏனென்றால் மீன் தொக்கும் சரி, மீன் ஊறுகாயும் சரி, கிட்டத்தட்ட 6 மாத காலத்திற்கு மேலாக அவற்றை பாதுகாக்க முடியும். மீனை உலர்த்துவது என்பது மீன்களை வாங்கி அதை வெயிலில் உலர்த்தி தயார் செய்யப்படும் ஒரு பொருளாக இருக்கும், அதாவது கருவாடு என்று அழைக்கக்கூடிய உலர்த்தப்பட்ட மீன். ஆனால் மீன் விலை பொதுவாக மழை நேரங்களில்தான் குறையும். இவ்விதமாக மழை நேரங்களில் மீன் விலை குறையும் பொழுது மீன்களை வாங்கி வெயிலில் உலர்த்துவதென்பது ஒரு பெரிய சவாலாக அமையும். ஏனென்றால் போதிய சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைக்காது மழை நேரங்களில். அதே நேரம் மழை நேரங்களில் அடிக்கடி மழை வந்து விடுவதால் நாம் தைரியமாக மீன்களை வெளியே உலர்த்துவதற்கும் கடினமாக இருக்கும். அதே நேரம் ஒருவேளை மீன்களை வாங்கி நாம் மின் உலர்த்திகளில் வைத்து உலர்த்தி அதை விற்பனை செய்யலாமா என்று யோசித்தால் அதனுடைய உற்பத்தி செலவு கூடும். ஆகவே உலர் மீன்களில், அதாவது கருவாடுகளின் உற்பத்தி செலவு கூடும் பொழுது அதை விற்பனை செய்வது கடினமாக அமையும். ஆனால் மீன் ஊறுகாய் செய்வதற்கு நாம் ஒரு அறையினுள் இருந்து செய்வதால் மழை நேரங்களிலும் இந்த மீன் ஊறுகாய் தயாரிப்பை தொடர்ந்து செய்யலாம். மீன் தொக்கு தயாரிப்பதையும் மழை நேரங்களில் தொடர்ந்து செய்யலாம். மழை நேரங்களில் மீன்களின் விலை குறையும். ஆகவே ஆட்கள் பொதுவாக மழை நேரங்களில் மீன்களை வாங்குவதை தவிர்ப்பார்கள். ஆகவே உற்பத்தி அதிகரும் பொழுது, டிமாண்ட் குறையும் பொழுது மீன்களுடைய விலை குறைகிறது. இந்த நேரத்தில் மலிவான விலையில் மீன்களை வாங்கி அதை ஒரு ஊறுகாகவோ அல்லது மீன் ஆயத்த தொக்காகவோ தயார் செய்து பாட்டில்களில் அடைத்து வைத்து வெப்பநிலை ஏறிய பிறகு, ஒருவேளை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழைக்காலம், இந்நேரம் நம்ம மீன்களை வாங்கி மீன் ஊறுகாயாகவோ ஆயத்த தொக்காகவோ தயார் செய்து மார்ச் முதல் ஜூன் வரையாக அந்த வெயில் நேரங்களில் நாம் விற்பனை செய்யும் பொழுது நல்ல லாபம் ஈட்டலாம். ஏனென்றால் சுமார் குறைந்தது 6 மாத கால அளவிற்கு இந்த மீன் ஊறுகாய் கெட்டுப்போகாது. ஆகவே மீன் ஊறுகாய் தயாரிப்பது மற்றும் மீன் ஆயத்த தொக்கு தயாரிப்பது என்பது மிகச்சிறந்த தொழிலாக இருக்கும்.
1: இதுவரை மீனிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் எம். முருகானந்தம் அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌகானும் தங்கப்பதக்கத்தையும் சனித் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமீர் தங்கப்பதக்கத்தையும் அகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கராகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது.

0: ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இது இளம் காற்று. நாம் வெளியே போகும்போதெல்லாம் எங்கேயாவது ஏதாவது சின்ன தப்புகள் பண்ணியிருப்போம், இல்லை யார்கிட்டையாவது வந்து திட்டு வாங்கிட்டு வந்திருப்போம். அப்போல்லாம் நம்ம பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டோம், அவங்க அடக்கா அப்படின்ட்டு வந்துடுவோம். ஆனால் வீட்டில் நம்மளை யாராவது சின்னதாக திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வரும் பாருங்க ஒரு ரோஷம், இவங்களுக்கு முன்னாடி நாம் இதை சாதிச்சு காட்டுறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு. அந்த படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப, ஒரு வேலை வெட்டிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். இந்த மூன்றை நம்ம கடைபிடிக்கும் போது தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எந்த சிக்கல்லையும் நம்ம வந்து சிக்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கு அதை தாண்டி அடுத்த ரெண்டு படிநிலைகளுக்கு நம்ம வந்துட்டோம். என்ன அப்படின்னா, இது எப்பொழுது, இது ஏ ஐயா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தா அப்படின்னா சில மெசேஜஸ் எப்போ போட்டது அப்படின்னே தெரியாது, எப்போயோ உள்ளது, இப்போ தான் போட்ட மாதிரி வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அப்படி தான் என் ஃப்ரெண்டு வந்து வேலைக்கு போகலை, வீட்டில் இருக்கவங்க வந்து நீ எப்போ தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம வந்து வேலைக்கு போய்கிட்டே படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கின் இன்டர்வியூ போட்டிருப்பாங்க போல இருக்குது. அந்த மெசேஜில் வந்த உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத ஆராயாமல் சார் இப்படியே கிளம்பி போயிட்டார். அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, அது 6-7 மாதத்துக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையை கையாளணும். அதே சமயத்தில் சோஷியல் மீடியாஸில் நம்ம எதையாவது பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அது இப்போதானா, அந்த விஷயம் இப்போ தான் நடந்திருக்கா, இப்போ தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஆராயாமல் கண்மூடித்தனமாக அதெல்லாம் வந்து நம்பக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணவும் கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு தான் நட்டம். இன்றைக்கி நம்ம நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்டப்பில் நிறைய தகவல்களோடு நாங்கள் வந்தாச்சு. இப்போ உங்களுக்காக க்யூட்டான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க. பம்பர கண்ணாலை திரைப்படத்திலிருந்து கபிலன் வரிகளுக்கு ஸ்ரீகாந்த் தேவாயிசையில் ரஞ்சித் பாடி அந்த பாடல் கேட்டு ரசிங்க.

நல்ல எனர்ஜியான பாடல் இல்லையா? எஸ் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளம் காற்று. யுனெஸ்கோ அமைப்பு வந்து 1997 யுனெஸ்கோ கில்லார்மோக்கான உலக பத்திரிகை சுதந்திர விருது அப்படின்ற ஒரு விருதை வந்து நிறுவினாங்க. எதுக்காக இதை நிறுவினாங்க அப்படின்னு பார்த்தா, ஆபத்தான சூழல்லையும் கூட பத்திரிகை சுதந்திரக்காக போராடக்கூடிய நபர்கள் இல்லை அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் மே மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்து உலக பத்திரிகை சுதந்திர தினம், அன்னைக்கு வந்து இந்த விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணினாங்க. இதனோட நோக்கமும் அதுதான், அதை நிறுவனதும். இந்த ஆண்டிற்கான இந்த மதிப்புமிக்க விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, சூடான் பத்திரிகையாளர்கள் சங்கத்துக்கு வந்து இது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ரைட், உலக கார்ட்டூனிஸ்ட் தினம் ஆண்டுதோறும் மே 5ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கேலி சித்திர கலைஞர்களினுடைய விலை மதிப்பற்ற படைப்பாற்றல், அவர்களினுடைய சமூக பங்களிப்பு மற்றும் அவர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை கலந்த அந்த விழிப்புணர்வை கௌரவப்படுத்துவதற்காக இந்த நாள் வந்து அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மே 5ஆம் தேதி உலக கார்ட்டூனிஸ்ட் தினம், உலக தடகள தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா, மே 7ஆம் தேதி வந்து உலகெங்கிலும் வந்து கொண்டாடப்படுது. இளைஞர்களிடையே விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தவும் தடகள போட்டிகளில் அவர்களினுடைய பங்களிப்பை அதிகரிக்கிறதுக்கும் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. இதனுடைய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களிடையே தடகள விளையாட்டு மீதான ஆர்வத்தை ஏற்படுத்துறது, அதுக்கப்புறமா விளையாட்டின் மூலமாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, உடற்பயிற்சி மற்றும் தடகள போட்டிகளின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்துதல், இந்த 3 தான் இந்த நாள் கொண்டாடுறதுக்கான முக்கியமான விஷயங்களாக வந்து கருதப்படுது. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்போர்ட் பில்டிங் பிரிட்ஜஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ் அப்படின்றது தான் இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தீம். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஏய் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. கலைக்குமார் வரிகளுக்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையில், உதித் நாராயணன்

கேட்டுட்டு இருக்கீங்க இளம் காற்று. வீக்லி ரவுண்டை பார்த்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, உலக தாலசீமியா நாள், வேர்ல்டு தாலசீமியா டே, அது வந்து மே மாதம் 8ஆம் தேதி உலக அளவில் இது வந்து கொண்டாடப்படுது. இது என்ன அப்படின்னா, இந்த தாலசீமியா அப்படின்றது என்ன அப்படின்னா, தீவிர இரத்த குறைபாடு நோய். இது வந்து மரபணு சார்ந்த ஒரு நோய். இந்த தாலசீமியா நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் இந்த நோயோடு போராடக்கூடிய நோயாளிகளுக்கு ஆதரவு அளிக்கவும் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறதா. அடுத்தது நமக்கு ஹாப்பியான நியூஸ் என்ன தெரியுமா? நம்முடைய தேசிய புள்ளியியல் அலுவலகத்தினுடைய தரவுகளின்படி தென்னிந்திய மாநிலங்களில் அரசு மருத்துவமனைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நோயாளிகளினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சுமார் 43% உள்நோயாளிகள் வந்து அரசு மருத்துவமனைகளில் வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதோட, 53.4% நோயாளிகள் வந்து தனியார் மருத்துவமனைகளையும், 3.6% பேர் வந்து அறக்கட்டளை மருத்துவமனைகளையும் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், இது நமக்கு சந்தோஷம் தான் இல்லையா? எஸ், நமக்கு நல்ல விஷயங்கள் அங்கே கிடைக்க போய் தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பேர் வந்து அங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் இருந்து பாடல், வைரமுத்தின் வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமானி சைலா சித்ரா பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

சித்ரா மற்றும் கேஜே யேசுதாஸ் பாடி அந்த கியூடான பாடல் கேட்டோம். 8:26 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இளம் காற்று. வீக்லி ரவுண்டப்பில் அடுத்த செய்தி என்ன தெரியுமா? தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த அறிக்கையின்படி இந்தியாவினுடைய முக்கிய மாநிலங்களில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்கு மிக குறைந்த செலவில் மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ செலவை பதிவு செஞ்சுருக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் உள் நோயாளிகள் சிகிச்சைக்கு சராசரி செலவு என்ன அப்படின்னா 1357 ரூபாய் தான் ஆகுதான். இது வந்து தேசிய அளவிலான சராசரி அளவு 6631 ரூபாயை விட குறைவு அப்படின்னு இந்த ஆய்வு வந்து சொல்லியிருக்கு. இந்த ஆய்வு வந்து கடந்த 365 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட உள் நோயாளி சிகிச்சைகளுக்கான மருத்துவ செலவுகளை உள்ளடக்கியது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் நமக்கு சந்தோஷமான விஷயந்தான் இல்லையா? எஸ், அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டிஜிட்டல் உலகத்துக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற நமக்கு பிரச்சனைகளும் எங்கே இருந்தால் அது எதாவது எவனாவது எந்த மூலையில் இருந்தால் அது யோசிச்சிருதாண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. நம்ம பொதுவாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய அடிக்கடி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் அரெஸ்ட், அதாவது யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ்லேருந்து கால் பண்ணுறோம், இல்லை நான் இங்கே இந்த மாதிரி போலீஸ் அதிகாரி கால் பண்ணுறோம், உங்கள் மொபைல் நம்பரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல, உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து டிஜிட்டலி கைது செய்யப்பட்டிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் தந்தால் தான் நாங்கள் உங்களை விடுவோம், இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது, அப்படி இப்படி என்னத்தையாவது நம்மளை மிரட்டி நம்மளோட மைண்ட் அப்படியே பிளாக் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களால் நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி யாராலையும் பண்ணவே முடியாது. கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உங்களை நாங்கள் டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் சமீப காலமாக இந்த மாதிரியான செய்திகளை நாம் வந்து கேள்விப்படுறோம் இல்லையா. அதுக்கு தான் அதற்கு ஒரு நல்லதாக ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக புலிட்சர் பரிசு 2026 வந்து கிடச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா, ட்ராப்டு அப்படின்ற ஒரு புலனாய்வு இதழியல் திட்டத்திற்காக புலிட்சர் பரிசு 2026 என்று நம்முடைய இந்திய பத்திரிகையாளர்கள் 2 பேர் உலக அரங்கில் வந்து சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் 2026 அறிவிக்கப்பட்ட இந்த விருதுகளில் விளக்கப்பட்ட அறிக்கை மற்றும் வர்ணனை இந்த பிரிவின் கீழே இந்த திட்டத்திற்கு இந்த உயர் அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு. யார் யாருக்கு கிடைச்சிருக்கு, யாருப்பா அந்த வெற்றியாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த் ஆர்கே அப்படின்றவர் தான். இந்த திட்டத்திற்கான துல்லியமான மற்றும் தத்ரூபமான ஓவியங்களை வரைந்த மும்பையைச் சேர்ந்த கலைஞர் இவர். அது மட்டும் கிடையாது, சுபர்ணா சர்மா அப்படின்றவங்க அந்த 2வது பர்சன். இவங்க யாரு அப்படின்னா, 3 சதாப்த கால அனுபவம் கொண்ட இந்தியாவினுடைய மூத்த பெண் புலனாய்வு பத்திரிகையாளர். இவங்க கூடவே சேர்ந்து இவர்களோட இணைந்து பணியாற்றிய நடாலி ஒபிகோ பியர்சன் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து யார் அப்படின்னா, ப்ளூம்பர்க் நிறுவனத்தினுடைய செய்தியாளர். இந்த திட்டத்தினுடைய பின்னணி என்ன, இதனுடைய தீம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்தியாவில் அண்மை காலமாக பரவி வரக்கூடிய அந்த டிஜிட்டல் அரசு மற்றும் ஆன்லைன் கண்காணிப்பு மோசடிகளை பற்றி இந்த திட்டம் வந்து ரொம்ப விரிவாக வந்து பேசுது. சைபர் குற்றவாளிகளால் ஃபோன் மூலமாகவோ மிரட்டப்பட்டு பல நாட்கள் வீட்டிற்கு உள்ளேயே முடங்கி கிடந்த இல்லைன்னா முடக்கி வைக்கப்பட்ட டிஜிட்டல் முறையில் சிறைபிடிக்கப்பட்ட இந்தியாவினுடைய ஒரு பெண்

நரம்பியல் நிபுணர் கதையை வந்து இது வந்து விவரிக்க, நிஜமாவே அப்படி ஒன்று ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கார்ட்டூன்லாம் வரைஞ்சி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அதிர்ச்சி ஊட்டக்கூடிய உண்மை சம்பவத்தை வெறும் கட்டுரையாக எழுதாமல் வாசகர்கள் தங்களுடைய மொபைல் ஃபோன்கள்லேயே எளிதாக படித்து உணரக்கூடிய வகையில் கிராஃபிக் நாவல் வடிவில் காட்சிகளாக இவங்க வந்து வடிவமைத்து இந்த ப்ளூம்பர்க் தளம் வந்து வெளியிட்டது. அதுக்காக தான் இவங்களுக்கு வந்து இந்த புலிட்சர் பரிசு 2026 வந்து கிடைச்சிருக்குதான். ஆல்ரைட், இந்த ஹாப்பியான நியூஸோட உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளுக்கு தேவாவின் இசையில் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டிருக்கீங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எண் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். என்ன நடந்தாலும் சரி, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. பரவாயில்ல, பிச்சை எடுத்தாலும் படிச்சிருப்பா அப்படின்னு சொன்னதான் நம்முடைய தமிழ் சமுதாயம். ஏன்னா கல்வி வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான விஷயம். இப்போ வந்து அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷமான விஷயத்தான் பகிர்ந்துக்க போகிறோம். என்ன அப்படின்னா, May 2026 வெளியான நித்தி ஆயோக் மற்றும் UDISE+, அதாவது யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ் இதனுடைய தரவுகளின்படி பார்த்தா, ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து ஆரம்ப கல்வி இடைநிற்றல் விகிதம் வந்து 0% குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடந்த 2014-15 நிதியாண்டில் 6.41% இருந்த இந்த ஆரம்ப கல்வி இடைநிற்றல் விகிதமானது இந்த 2024-25 நிதியாண்டில் முற்றிலுமாக குறைக்கப்பட்டு 0% அப்படின்ற இந்த வரலாற்று சாதனையை வந்து எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா பிள்ளைகளும் பழிக்கிறதுக்கு போனால் சந்தோஷந்தான் இல்லையா. எஸ், டாக்டர் கியூ மணிவண்ணன் இவர் தான் இப்போ வந்து டாபிக். என்ன அப்படின்னா, ஸ்காட்லாண்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய வரலாற்று சாதனையை இவர் வந்து படிச்சிருக்கிறாரு. இந்த டாக்டர் கியூ மணிவண்ணன், கியூ அப்படின்றது வந்து அவருடைய இனிஷியல். என்ன அப்படின்னா, 2026 May 7 அன்னைக்கு நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற வரலாற்றிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 2 திருநங்கைகளில் இந்த மணிவண்ணனும் ஒருவர் அப்படின்றது தான் சிறப்பு செய்தி. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காக்க காக்கே திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. தாமரை வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், கிருஷ்ணகுமார் குன்னத் மற்றும் சுசித்ரா பாடிய பாடல். என்ன பாடல் கண்டுபிடிச்சிருப்பீங்களே? எஸ், அதே பாடல் தான் கேட்டு ரசிங்க.

அப்புட்றா இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னு தோணுச்சு இல்லையா? தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் தவணை முறையில் மரணம் நிகழும். வா சமைக்கி விட்டான வரிகள் எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்டா. அடுத்த தகவல் என்ன தெரியுமா? ஐசிபிஎம், அதை பற்றி தான் இப்போ ஒரே பேச்சு. இந்த ஐசிபிஎம் அப்படின்றது என்னென்னா, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றதோட சுருக்கம் தான் இந்த ஐசிபிஎம். தமிழில் என்ன சொல்லலாம், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை அப்படின்னு இது வந்து அழைக்கப்படுது. இந்த அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த ஐசிபிஎம். ஒடிசா கடற்கரையில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவில் இருந்து இந்த ஐசிபிஎம் இந்தியா முதல் முறையாக வந்து சோதனை செய்து அதில் வெற்றியும் அடைந்துள்ளது அப்படின்ற சந்தோஷமான நியூஸை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகள் கிட்டேயே ஒரு 5 நாடுகள் கிட்ட தான் வந்து இருக்கு. அதனால இது நம்மகிட்டயும் இருக்கு அப்படின்றது சந்தோஷமான விஷயம் தான் இல்லையா? மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளினுடைய சிறந்த செயல்பாடுகள் மற்றும் நிலையான வளர்ச்சி அங்கீகரிக்கதை பொறுத்து தேசிய பஞ்சாயத்து விருதுகள் 2025 அது வந்து வென்றவர்களினுடைய பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டிருக்கு. இந்த முறை 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த ஒட்டுமொத்தமாக 42 பஞ்சாயத்துகள் வந்து பல்வேறு பிரிவுகளின் இந்த விருதுகளுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு தான். தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக மாநிலம் 6 விருதுகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேச மற்றும் ஒடிசா மாநிலம் வந்து தலா 5 விருதுகளை வந்து பெற்று 2வது இடத்துல வந்து இருக்குதான். ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தின் அவர்களுக்கு வித்யாசாகர் இசையில் சுஜாதா மோகன் பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

8:50 ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்டப். அடுத்த தகவல் என்ன தெரியுமா? நேஷனல் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட்ஸ் 2026 இந்த விருதுல வந்து சர்வதேச செவிலியர் தினமான 12 அன்னைக்கு வந்து புதுடெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்கப்பட்டிருக்கிறது.

குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கிய 15 செவிலியர்களுக்கு வந்து இந்த உயரிய விருதை வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. புத்தர் பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக சியோலில் இருக்கக்கூடிய ஜோஹி அப்படின்ற கோவிலில் தென்கொரியா வந்து காபி அப்படின்ற தன்னுடைய முதல் மனித உருவ ரோபோ துறவியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நாட்டின் முதல் மிகப்பெரிய புதிய கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா வந்து கையெழுத்து போட்டிருக்கிறது. இந்த திட்டம் வந்து செயல்திறன் மற்றும் விரிவாக்கத்துடன் கூடிய கப்பல் தளம் சார்ந்த வளர்ச்சிக்கான கூடுதல் தொலைநோக்கு பார்வை அப்படின்னு இந்தியா கொரியா இந்த ரெண்டும் சேர்ந்து கடல்சார் ஒத்துழைப்பு கூட்டமைப்புங்கிற ஒரு பகுதியாக இந்த சைனை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக சுகாதார சேவைகளில் செவிலியர்களினுடைய பங்களிப்பை கௌரவப்படுத்துறதுக்கு வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் தேதி தேசிய சர்வதேச செவிலியர் தினம் வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. இந்த ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர் எம்பவர்டு நர்சஸ் சேவ் லைஃப்ஸ் அப்படின்றது தான் இந்த ஆண்டிற்கான தீம். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஆசை ஆசையாக இத்திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. வைரமுத்தின் வரிகளுக்கு மணிஷர்மா இசையில் ரஞ்சித் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் கேட்டுருச்சிங்க.

இமயம் முதல் குமரி வரை இதயங்களை இசையால் இணைக்கும் இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். இளம் காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே நம்ம வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவும் சொல்கிறதா, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, டைமில் முடிக்க வேண்டிய படித்து முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிருங்க, எக்ஸாம்லாம் கரெக்டாக பண்ணுங்கள், பதறாமல் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, ஓகேங்களா? நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டிருச்சிங்க.

ha, ha, ha, ha, ha.

கோவில் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது.

நேரம் 9:25 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இன் திரை இசை நிகழ்ச்சியோடு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல். மனிதர்களாகிய நம்மை பிற உயிர்களிடமிருந்து பிரித்து தனித்துவப்படுத்தி காட்டுவது எது அப்படின்னா நம்முடைய நகைச்சுவை உணர்வும், அதோடு நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிந்து செயல்படக்கூடிய பகுத்தறிவும் தான். அப்படி இருக்கும்போது ஏனோ தெரியல, சில நேரங்களில் நாம் நம்மையே அறியாமல் தீமையானவை நன்மை அப்படின்னும், நன்மையானதை தீமை அப்படின்னும் புரிந்து கொண்டு செயல்பட்டு நம்மை நாமே துன்பத்தில் ஆட்படுத்தி கொள்கின்றோம். அப்படி இருக்கும்போது சுடர் விளக்கே ஆயினும் தூண்டுகோள் வேண்டும் அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நன்மையானது எது தீமையானது எது அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம எது நமக்கு துன்பம் தரக்கூடியது அப்படின்னு பகுத்து ஆராய்ந்து இலக்கியங்களில் வடித்து சென்றுள்ளனர். அப்படி மூதுரை கூறக்கூடிய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

இந்த உலக வாழ்க்கையை துய்த்து இன்புற்று வாழவே நம்ம அனைவரும் நினைப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருந்தாலும், அதே போல் சில விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும், அது நமக்கு துன்பத்தையே தரும் அப்படின்னு சொல்லுது மூதுரை. எது எப்போ இருக்கணுமோ அது அப்போ கட்டாயமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு துன்பம் தான் அப்படின்னு சொல்லுது. இன்னா இளமை வறுமை வந்தைதிய கால், இன்னா அளவில் இனியவும் இன்னாத, நாளல்லா நாள் பூத்த நன்மலரும் போலும் ஆளில்லா மங்கைக்கு அழகு அப்படின்னு. இளமை பருவத்தில் தரித்திரம் வந்தடைந்தால் அது மிக துன்பமான விஷயம். அளவிற்கு அதிகமாக இனிமையானவையும் துன்பம் தரக்கூடியவையே. அது மட்டும் இல்லாமல் காலம் இல்லாத காலத்தில் மலர்ந்த நல்ல மலரும், அதே போல் துணை இல்லாத மங்கையிடமுள்ள அழகும் துன்பம் தரக்கூடியவையே அப்படின்னு மூதுரை சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் தொடர வேண்டும் அப்படின்னா நல்லவற்றையே நாம் நாட வேண்டும், நல்லார் தொடர்பு நன்மை தரும் அப்படின்னு மூதுரை சொல்லுது. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று அப்படின்னு. நல்ல எண்ணங்களும் நல்ல செய்கைகளும் நிறைந்த நல்லவர்களை தரிசிப்பது நன்மையானது. அத்தகைய நல்லவர்களினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்பது அதுவும் நன்மையானது. அந்த நல்லவர்களினுடைய இயல்புகளை பிறரிடத்துல புகழ்ந்து கூறுவதும் நமக்கு நன்மையானது. அந்த நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நன்மையானது அப்படின்னும், அந்த நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது நன்மையானது, அதனால நல்லவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அதுவே வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய செயல் அப்படின்னு மூதுரை சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. நல்லவர்களினுடைய நட்பு நெல்லிக்கனியை போன்றது, முதல்ல துவக்கும் அதுக்கப்புறமா இனிக்கும். ஆனா தீயவர்களிடம் கொண்ட நட்பு அப்படி இல்லை, முதல்ல இனிக்கும் அதுக்கப்புறமா அது கசக்கும். தீயவர்களினுடைய தொடர்பு தீமை தரும் அப்படின்னு மூதுரை சொல்லுது. தீயரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது அப்படின்னு. தீய எண்ணமோ தீய நடத்தையோ கொண்ட தீயவர்களை பார்க்கறதே தீமையானது தான். அத்தகைய தீயவர்களினுடைய சிறப்பற்ற வாய் சொற்களை கேட்பதும் தீமையானது தான். அந்த தீயவர்களினுடைய இயல்புகளை பிறர்கிட்ட போய் சொல்லி குறைபட்டு கூறுவதும் தீமையானது தான். அந்த தீயவர்களோடு சேர்ந்து இருக்கிறது தீமையானது தான் அப்படின்னு சொல்லிட்டு, தீயவர்களினுடைய தொடர்பை விட்டு விடுதலே நல்லது அப்படின்னு மூதுரை சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

மனிதனினுடைய மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனிதர்களினுடைய இயல்பை மாற்றுவது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் நல்லது செஞ்சே தீயவர்களையும் நல்லவர்களா மாத்திடுவேன் அப்படின்னு நாம சொன்னா உடனே அது நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அது நாம அவர்களுக்கு செய்கின்ற உதவியை கொண்டே நாம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு மூதுரை சொல்லுது. அது எப்படி அப்படின்னா, நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல் மேல் எழுத்து போல காண

ஈரமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர் அப்படின்னு. நல்லவர் ஒருவருக்கு செய்த உதவியானது கல்மேல் பொறிக்கப்பட்ட எழுத்து போல அந்த நல்லவர் உள்ளத்தில் அழியாது நன்றி உணர்வாய் நிலைத்து நிற்கும். ஆனால் நல்லவர் அல்லாத இரக்கமில்லாத உள்ளம் கொண்டவருக்கு செய்த உதவியானது நீரில் மேல் எழுதப்பட்ட எழுத்துக்களைப் போல நிலை கொள்ளாமல் உடனேயே அழிந்துவிடும். ஆக செய்த உதவியை நல்லவர் மட்டுமே நினைத்து இருப்பர், தீயவர்கள் உடனே அதை மறந்து விடுவார்கள். ஆகையால தீயவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அதற்காக மனம் வருந்துவதை விடவும் உதவி செய்யறதுக்கு முன்னாடியே பார்த்து உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மூதுரை சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: பொய்யா பொய்யா
1: மீரா
0: பொய்யா
1: மீரா.

தாயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் ஆலிங்கனங்கள் பரவசம் இங்கு அனுமதி இலவசம் தன்னை மறந்த அனுபவம் ரெண்டு கண்களில் அபிநயம்.

0: மெழுகாய் உருகும் அழகே ஒரு காதல் மயக்கம்.
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: புதுமை பெண் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் திருமதி பழனிசாமி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

நேரம் 10:12 இணைந்திருக்கின்றோம் தாலாட்டும் திணல் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சுனந்தா பாடியது.

நேரம் 10:22 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியோடு. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தர்மதுரை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது.

இமயம் முதல் குமரி வரை இதயங்களை இசையால் இணைக்கும் இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நேர்களே, தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 10:37 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியோடு நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்ததாக

நேரம் 10:37 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியோடு. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். நேரில் இனி நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 வணக்கப்பூக்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி. 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து வணக்கம் பரணி. 8:02 திரையறிவு. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் தொடர்ந்து திரையறிவி. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா. காலை மணி 10:02 மனம் விரும்புதே. 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்களிடம் இருக்கும் எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீர்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பொது சேவை மையங்களில் தொலைத்தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனைகள். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் தழுதாலையின் மருத்துவ பயன்கள். 1:55 இளைஞர்களுக்கான உடல் நல ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15

மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் சமுத்திரா பிரச்சோத் பற்றிய தகவல்கள் 3-2 குக்கு, மாலை மணி 4-2 பொதிகை தும்பி, 5-2 படமும் பாடலும், 6 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்தி மாலை, 7 திரையிசு, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல், நாளைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் சிறுதானியங்கள், 10:00 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் கள்ளிடிக்குறிச்சி தே பவீனா ரோஸ்லின் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

காதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

மலை மகளோ உலகத்தாய் பெற்றெடுத்த தலைமகள்.

எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானத்தில் ஒலித்த பாடல்கள், இடம்பெற்ற படங்கள்: செல்வமகள், சிநேகிதி, புனர்ஜென்மம், நான், குடியிருந்த கோவில், பேசும் தெய்வம், உயர்ந்த மனிதன், புதிய பூமி, சத்தியம் தவறாதே, நீயும் நானும், ஒளி விளக்கு, பணமா பாசமா, ஊட்டி வரை உறவு, நெஞ்சிருக்கும் வரை. இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது பருவம் வந்தது. நீங்க பத்தாம் கிளாஸ் பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போடு
0: குமரி வயசு.

Mm-mm.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

பன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் பன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

அரசு. நான் தன்மன் தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்ல.

கண்ணன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

0: The assembly will bring together health ministers, dignitaries, and public health experts from more than 165 countries, reaffirming the shared global commitment towards building stronger, more inclusive, and resilient healthcare systems. In IPL cricket, Delhi Capitals defeated Rajasthan Royals by 5 wickets at Arun Jaitley Stadium in Delhi tonight. Chasing a target of 194 runs set by Rajasthan Royals, Delhi Capitals were 197 for 5 in 19.2 overs. KL Rahul was the top scorer with 56 runs. For Rajasthan Royals, Jofra Archer and Brijesh Sharma scalped 2 wickets each. Earlier, Delhi Capitals won the toss and elected to field. Put to bat, Rajasthan Royals scored 193 for 8 in stipulated 20 overs. Dhruv Jurel was the highest scorer with 53 runs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: FM கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் குரு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

எஃப்எம் கோல்டு வாங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்த கரும்பு வில் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். ஜென்சி மற்றும் கேஜே யேசுதாஸ் குரல்களில் ஒலிக்கும் பாடல்கள்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் நிறைவாக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எம்எஸ் விஸ்வநாதன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

இதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்டையிடும்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

ராக்கெட்டிலே வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்

பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: நேரம் 3:10.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியில் வசந்த் ரனடே அவர்களின் வயலின் இசை கேட்கலாம்.
2: ஆஜ் கே ஹிந்துஸ்தானி சங்கீத் கே காரியக்ரம் மே சுன்தே ஹை வயலின் வாதன். கலாகார் ஹை பண்டித் வசந்த் ரனடே. காரியக்ரம் கே பிராரம்ப மே ஆப்னே பிரஸ்துத் கியா ராக நந்த. விலம்பித் கத் ஏக் தால் மே நிபத்த ஹை ஔர் த்ருத கத் தீன் தால் மே நிபத்த ஹை. ஆப்கே சாத் தப்லே பர் ஹை சந்திரகாந்த் காமத். தோ ஆயே சுன்தே ஹை ராக நந்த. கலாகார் பண்டித் வசந்த் ரனடே.

0: இனியராகும் நிகழ்ச்சியில் இதுவரை வசந்த் ரணடே அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரசாந்த் குமார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏடி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்

படம் எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக சுலமங்கலம் ராஜலட்சுமி பி சுசீலா குரல்களில் ஒலிக்கும் பாடல்